0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948, சிரவன் மாதம் 27ஆம் தேதி, பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.

0: அறிந்த பொருள்களில் சிறந்த பொருளின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொண்டாலே போதும், பிறப்பு என்னும் அறியாமை தோன்றாது. இதுவே நல்லறிவு. குறள் எண் 358, அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: பிறப்பெண்ணும் பேதைமை நீங்கச் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு.
0: அறிந்த பொருள்களில் சிறந்த பொருளின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொண்டாலே போதும், பிறப்பு என்னும் அறியாமை தோன்றாது. இதுவே நல்லறிவு. குறள் எண் 358, அதிகாரம் மெய்யுணர்தல்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரம் கேட்கலாம் நேயர்களே. காலை 6 மணிக்கு ப்ரோமோஸ் அண்ட் ஜிங்கிள்ஸ், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குவர் எஸ் காளிதாஸ் அவர்கள், 7:00 அறிவோம் ஆயிரம், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை கே எல் ஸ்ரீராம் அவர்களுடைய பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் அவர்களின் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்களின் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்களின் கஞ்சிரா. பத்து மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை வி ஸ்ரீனிவாசராவ் வயலின் இசை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:00 விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி. ஒன்று 1:45 மாநிலத்தில் செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 புராணங்களில் விருச்சங்களும் விரதங்களும் சமஸ்கிருத நிகழ்ச்சி உரை வழங்குபவர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

மாலை ஒளிபரப்பில் 5:30 குரல் அமுதம் 358 தொடர்ந்து மதுரை தென்றல் ஆரம்பமாகிறது. 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் பருவராகம் திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். ஏழு மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் சென்னை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவத்துறை அறிவியல் மற்றும் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம். அறிவியல் நேரத்தில் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
2: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
2: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
3: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
3: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா,

0: கையில கொடுத்துட்டு அந்த கிளை 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்ல தாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
4: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் 4ஆம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர் வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும். நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது வீட்டுக்கடன் வாகனக் கடன்களுக்கு வட்டி குறைகிறது.

0: என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும்போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும் இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பி விடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லி கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும் வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும் கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்கலாம் நேயர்களே, பக்தி மனம் கமலம் புனித பாடல்கள். பக்தி மனம் கமலம் புனித பாடல்களில் முதல் பாடலாக புருசை அருணகிரிநாதர் அவருடைய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்க நேர்களை, இது பக்தி மாலை பாடல்கள். அடுத்த பாடலாக அம்மாவின் பாடலுக்காக பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நேர்களை. ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த உழவர்களே, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 19/8/2026 அன்று மாநில அளவிலான தேனீக்கள் வளர்ப்பாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வை வேளாண்மை அறிவியல் நிலையம், காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் இணைந்து நடத்துகிறது. எனவே தேனீக்கள் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுகிறோம். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய

அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9965288760. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 9965288760. இவ்வாறு மதுரை வேளாண் கல்லூரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி தக்காளி மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 6379140583. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 6379140583. இப்ப

0: 4 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 6379140583. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 6379140583. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தென்னையில் காய்ப்பு திறனை அதிகரிக்க உதவும் சில வழிமுறைகள். அதிக காய்கள் காய்க்கும் தென்னை மரத்தை பெற சரியான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த தொழு உரம், நுண்ணுயிரி உரங்களான அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா மற்றும் வேம் ஆகியவற்றை கலந்து பயன்படுத்துவது காய்ப்பு திறனை அதிகரிக்கும். தென்னை மரத்தில் குறும்பை உதிர்வை தவிர்க்க சில வழிமுறைகள். மரத்தில் இருந்து 5 அடி தூரத்தில் 1/2 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் வட்ட வடிவமாக ஒரு பாத்தி அமைத்து அதில் 1 கிலோ கொளிஞ்சி, 1 கிலோ எருக்க இலை தழைகளை போட்டு அதில் மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். குறும்பை உதிர்வுக்கு காரணம் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைதான். அவற்றை கொளிஞ்சியும் எருக்கும் சரிப்படுத்தும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை மாதிரியின் ஈரப்பதம் ஈரப்பத மானி மூலமாகவும், புறத்தூய்மை புறத்தூய்மை கணக்கீட்டு கருவி மூலமாகவும், பிறரக கலவன் ஒப்பிட்டு சரிபார்த்தல் முறையிலும் அளவீடு செய்யப்பட்டு அனைத்து முடிவுகளும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. சான்று விதை மாதிரிகளில் முளைப்பு திறன், புறத்தூய்மை, ஈரப்பதம் முடிவுகளில் தேர்ச்சி பெறாதவை மறுவிதை மாதிரி ஆய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். பிறரக கலவனில் தேர்ச்சி பெறாதவைக்கு மறுவிதை மாதிரி ஆய்வு கிடையாது. விதை ஆய்வாளர் விதை மாதிரிகளில் தேர்ச்சி பெறாதவை துறை சார்ந்த நடவடிக்கை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. விதை ஆய்வகத்தின் சீரிய பணியினை சிறப்பிக்கும் வகையில் சிவகங்கை விதை பரிசோதனை நிலையத்திற்கு NABL அங்கீகாரம் அடுத்த ஆண்டு பெறப்பட உள்ளது. தரமான விதைகள் சிறந்த முளைப்பு திறன் கொண்டிருப்பதால் விதை செலவு குறையும், சீரான மகசூல் கிடைக்கும். விதை ஆய்வக முடிவுகளுடன் விதை விற்பனை செய்கையில் நம்பகத்தன்மையும் கூடும். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் தற்பொழுது குறுவை சாகுபடி வந்து ஆரம்பமாயிருக்கு. இந்த குறுவை சாகுபடி வந்து கடந்த ஆண்டு முதல் வந்து டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கும் வந்து குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் டெல்டா அல்லாத மாவட்டங்கள் கீழே வர்றதுனால நமக்கு வந்து இப்போ குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மூலமாக 2026-27 ஆண்டு மூலம் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு மானியங்கள் மற்றும் சலுகைகள் வந்து வழங்கிக்கிட்டு வர்றாங்க. இத்திட்டத்தின் முழுமையான பலனையும் விவசாயிகள் பெற தரமான விதைகளை தேர்வு செய்து பயன்படுத்துவது மிகவும் அவசியம். விதையின் முளைப்பு திறன், புறத்தூய்மை, ஈரப்பதம் மற்றும் வீரியத்தை உறுதி செய்ய அரசு விதை பரிசோதனை நிலையங்களில் விதைகளை பரிசோதனை செய்து விதைப்பது சிறந்த மகசூலுக்கு அடித்தளமாக அமையும். முதலாவதாக நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பெராமீட்டர் என்ன அப்படின்னா முளைப்பு திறன். முளைப்பு திறன் அப்படிங்கிறது விதைக்கப்படும் 100 விதைகளில் எத்தனை விதைகள் வந்து ஆரோக்கியமான நாற்றுகளாக முளைக்கும் அப்படிங்கிறத அறிய உதவுகிறதுக்கான ஒரு சோதனை. அதிக முளைப்பு திறன் கொண்ட விதைகளாக இருந்தால் அப்படின்ச்சுன்னா சீரான பயிர்கள் நிலையை உருவாக்கி இடைவெளி இல்லாத பயிர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது முக்கியமான பெராமீட்டர் என்ன அப்படின்னா புற தூய்மை, அதாவது ஆங்கிலத்தில் பிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. விதை மாதிரியில் சுத்தமான பயிர் விதைகள் எவ்வளவு உள்ள இருக்குது அப்படிங்கிறதையும், பிற பயிர் விதைகள், களை விதைகள், உடைந்த விதைகள், பிற அசுத்த பொருட்கள் கலந்துருக்கா அப்படிங்கிறதையும் கண்டறியறதுக்காக இந்த புற தூய்மை டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம். அதிக புற தூய்மை கொண்ட விதைகள் நல்ல தரத்தை உறுதி செய்யுது. அடுத்து மூன்றாவதாக ஈரப்பதம், அதாவது ஆங்கிலத்தில் மாய்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. விதைகளில் உள்ள ஈரப்பதத்தோட அளவு சேமிப்பு திறனை நிர்ணயிக்குது. அதிக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பூஞ்சை தாக்குதல் வரும், பூச்சி தாக்குதல் வரும், முளைப்பு திறன் குறையும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு தானிய வகைகளாக இருந்தாலும் சரி, பரிந்துரைக்கப்பட்ட ஈரப்பத அளவில் விதைகளை வந்து சேமிக்கிறது மட்டும்தான் அதோடய தரத்தை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்க உதவுது. அடுத்ததாக வீரியம் அதாவது விகர் அப்படின்னு சொல்கிறது. விதைகள்

0: பல்வேறு சூழ்நிலைகளில் விரைவாகவும் சீராகவும் முளைச்சு வலிமையான நாற்றுகளாக வளரக்கூடிய அந்த திறனை குறிக்கிறது தான் வீரியம்னு சொல்றது. அதிக வீரியம் கொண்ட விதைகள் வயலில் சீரான பயிர் நிலையை உருவாக்கி சுற்றுச்சூழல் அழுத்தங்களை தாங்கி நல்ல மகசூல் அளிக்கவும் உதவுது. தரமான விதைகளை பயன்படுத்துறது மூலமாக சீரான மற்றும் அதிக முளைப்பு திறன் கிடைக்கும், ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சி ஏற்படும், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்க உதவும், மகசூலுக்கும் விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கும். எனவே வந்து விவசாயிகள் தங்கள் உபயோகிக்கும் விதைகளை விதை பரிசோதனை செய்து மகசூலை அதிகரிக்குமாறு இதன் மூலம் வந்து உங்களில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் சீரிய பணியில் தொடர்ந்து செயலாற்றி வருவதே விதை பரிசோதனை நிலையத்தின் சிறந்த அங்கீகாரம் ஆகும். விவசாயிகள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள விதை குவியல்களிடமிருந்து விதை மாதிரி எடுத்து சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் வேளாண்மை விற்பனை குழு வளாகத்தில் அமைந்துள்ள சிவகங்கை விதை பரிசோதனை நிலையத்தில் சமர்ப்பித்து விதை மாதிரி ஒன்றுக்கு விதை பரிசோதனை கட்டணமாக ₹80 செலுத்தி விதையின் தரத்தினை அறிந்து கொண்டு நிறைவான மகசூல் பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை விதை பரிசோதனை நிலையம் மூலமாக தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: தொடர்வது மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சலாக.

0: வருவது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார்.

0: கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினா். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்ப யாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட

0: 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
2: மனித வரலாற்றில் முதல் முறையாக பூமியின் நலத்தை விரைவாக விரிவாக ஆராய்ந்து புவி நலன் சோதனை அறிக்கை என்ற தலைப்பில் ஓர் விரிவான அறிக்கையை ஓர் ஆய்வுக்குழுவினர் தயாரித்திருக்கிறார்கள். போட்ஸ்டாம் காலநிலை தாக்க ஆராய்ச்சிக் கழகத்தைச் சேர்ந்த யோஹான் ராக்ஸ்ட்ரோம் என்கிற அறிவியலாளரின் தலைமையில் இந்த சர்வதேச ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. காத்திருக்கும் விபரீதம் என்னவென்றால், 11,700 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய ஹோலோசீன் காலகட்டத்தில் தட்பவெப்பமும் பொதுவான சூழலும் ஓரளவு நிலையானதாக இருந்தன. இந்த காலகட்டத்தில் நவீன வேளாண்மையும் நாகரிகங்களும் உருவாகி வளர்வதற்கான சரியான சூழலும் நிலவியது. சுற்றியிருக்கும் இயற்கைக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாமலேயே மனித இனம் முன்னேறுவதற்கு ஏதுவானதாக ஹோலோசீனின் சூழல் இருந்தது. இந்த ஹோலோசீனின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு புவிக்கான எல்லை என்கிற கருத்தாக்கத்தை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். எல்லைக்கு உட்பட்டு செயல்பட்டால் பூமி சீராக இயங்கும். இந்த எல்லையை கடந்துவிட்டால் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பு கட்டுக்கடங்காமல் போய்விடும். புவிக்கான 9 எல்லைகளில் 6 எல்லைகளை ஏற்கனவே கடந்துவிட்டோம். அதாவது காலநிலை மாற்றம், உயிர்கோளத்தின் ஒழுங்கு, சில அமைப்பின் மாறுபாடு, நன்னீர் மாறுபாடு, உயிர் வேதியியல் போக்கின் மாறுபாடு, புதிய கூறுகளின் அறிமுகம் ஆகிய 6 எல்லைகளை நாம் இப்போதே கடந்துவிட்டோம். தொடரும் தவறுகளில் காலநிலை மாற்றம் மிகவும் மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. உயிரினங்கள் அழிதல், வாழிட அழிப்பு போன்றவற்றால் உயிர்கோளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்கோளத்தின் மீண்டலும் ஆற்றல் குறைந்தபடியே இருக்கிறது. நகரமயமாக்கல், காடழிப்பு ஆகியவற்றால் இயற்கையான நிலப்பரப்புகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகின்றன. நீர்ச்சுழற்சி நன்னீரையும் மாற்றி அமைத்திருக்கிறது. பூமியில் சீராக இருந்து வந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் சுழற்சிகள் மாறுபட்டிருக்கின்றன. இது வேதிப்பொருட்களின் சமநிலையை குலை

0: குறித்திருக்கிறது. புதிய கூறுகளின் அறிமுகம் என்பது ஓரிடத்தில் இல்லாத எல்லா பொருட்களையும் குறிக்கிறது. கதிரியக்கம் கொண்ட பொருட்கள், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள், செயற்கை வேதிப்பொருட்கள், பரிணாமத்தில் நாம் நேரடியாக ஏற்படுத்தும் மாற்றத்தால் வரும் பொருட்கள் ஆகியவை இதில் அடங்கும். இதுபோன்ற பல கூறுகள் நாள்தோறும் இயற்கையிடம் சென்று சேர்கின்றன. ஆகவே இந்த பொருள்களுக்கான உச்சவரம்பையும் நாம் தாண்டிவிட்டோம். மனித செயல்பாடுகளில் கவலைக்குரிய அம்சம் அபாய கட்டத்தை தாண்டிய பிறகும் இந்த ஆறு உச்சவரம்புகள் மீதான பாதிப்பும் தொடர்ந்துபடி இருப்பதுதான். உதாரணமாக, உயிர்கோளத்தின் எல்லையை வகுப்பதற்கான ஒரு முக்கிய அலகு முதன்மை உற்பத்தி திறன், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதிலும் குறிப்பாக சராசரியாக உலகின் மொத்த முதன்மை உற்பத்தி திறனில் 10% அளவுக்கு மட்டுமே மனித பாதிப்பு அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உச்சவரம்பு எப்போதோ எட்டப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் இது அதிகரித்தபடியும் இருக்கிறது. 2000 22% இருந்த இது 2020 30% தொட்டிருக்கிறது. நாம் சொன்ன ஆறு எல்லைகளை தவிர ஸ்டேட்டோஸ்பியர் எனப்படும் வளிமண்டல அடுக்கில் இருக்கும் ஓசோன், வளிமண்டலத்தில் சேரும் ஏரோசால் கூறுகள், கடல்நீர் அமிலமாதல் ஆகிய மூன்றும் இப்போதைக்கு கட்டுக்குள் இருக்கின்றன. இவற்றுள் கடல்நீர் அமிலமாதலுக்கான உச்சவரம்பை நாம் விரைவிலேயே தொட்டுவிடுவோம் என்று இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. சில நிகழ்வுகள் ஏற்படும் போது அடுத்து மீண்டு வரவே முடியாத அளவுக்கு அந்த சூழல் சீர்குலைந்து விடும். இதைத்தான் மீளாய்வு புள்ளி, டிப்பிங் பாயிண்ட் என்கிறோம். புவிக்கான எல்லைகளும் மீளாய்வு புள்ளிகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்றும் சொல்லும் ஆய்வுக்குழுவினர், புவிக்கான எல்லைகள் கடக்கப்படும் போது அந்த சூழல் மீளாய்வு புள்ளியை நோக்கி வேகமாக பயணிக்கும் என்று எச்சரிக்கின்றனர். புவியின் முக்கியமான உயிரறிகுறிகள் பலவீனம் அடைந்து வருகின்றன. மீண்டு வரவே முடியாத ஒரு நிலைக்கும் இந்த பூமியை தள்ளக்கூடும். புவி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது நல்ல மாற்றமல்ல, மோசமான பாதையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ்.

0: நிமிடம் காலை 7 மணி. ஆகாசவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேயர்களே. உன்னுடைய முன்னேற்றம் உனது செயலில் உள்ளது என்ற சிந்தனையை தூண்டும் வரியோடு இன்னைக்கு அறிவோம் ஆயிரம்ல என்ன சொல்ல போறேன்னா, வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு 3 விஷயங்களை பின்பற்றினாலே போதும் நேயர்களே. அது என்ன தெரியுமா? முதலாவதாக நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது. அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ், நல்லது கெட்டதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த கெட்டதை தள்ளி நல்லதை மட்டுமே யோசித்து நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நேர்மறை எண்ணத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இரண்டாவதாக தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வெற்றியை நோக்கி நகரும் போது நடுவில் ஏகப்பட்ட தோல்விகள், சின்ன சின்ன தோல்விகள் வரத்தான் செய்யும். அப்போல்லாம் நம்ம மனம் உடைந்து போகாமல் அதுக்கப்புறம் அந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிதானமாக யோசித்தாலே நாம் வந்து பாதி வெற்றியை அடைஞ்சிடலாம். மூன்றாவதாக சீரான உடற்பயிற்சி. நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ஒன்றுக்கொன்று சார்ந்ததுங்க. இது ரெண்டுமே சரியாக இருந்துட்டாலே நாம் தெளிவான சிந்தனைக்கு தூண்டப்பட்டுருவோம், சரிதானே? அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயத்தில் நாம் உறுதியாக இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டத்தையுமே நாம் ஈஸியாக அசாதாரணமாக கடந்து வந்துடலாம்.
1: இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதாண்டா இருக்கு.
2: ஜெயிச்சு

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
2: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
1: வானொலி, இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
2: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
1: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது அறிவோம் ஆயிரம்.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் பாடலாக வியாபாரி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு

0: அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம்பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.

ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ சைனஸ் நோய் பிரச்சனைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள்.
3: தூசியில வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து அடிப்படையா சொல்லக்கூடியது முடிந்தவரை வந்துட்டு நம்ம முகக்கவசம் பயன்படுத்திக்கிறதுன்னு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு புகைப்பழக்கம் இருக்கும், அந்த புகைப்பழக்கம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த சைனசஸ் இருந்தாலுமே அவங்க அந்த புகைப்பழக்கத்தோட கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது சைனசஸ் மட்டும் இல்லாம பின்னாட்கள்ல வந்துட்டு இது சைனஸை தாண்டி வந்துட்டு அடுத்து ஆஸ்துமா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர்கள் வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங்கை கைவிடுறது, புகைப்பழக்கத்தை கைவிடுறது சிறந்தது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிலருக்கு வந்துட்டு இந்த மூக்கில் வந்து தண்டு வளைவு இருக்குன்னு சொல்லுவோம், டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த சைனஸ் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தகையவர்கள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூடுமான வரையில் வந்துட்டு இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கொள்ளாமல் முகக்கவசம் அணிந்து கொள்வது, அது போக நாள்தோறும் வந்து தவறாமல் பிராணாயாம பயிற்சி பண்ணணும். அந்த மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப அடிப்படையானது, அது இந்த சைனஸ் இருக்கிறவங்க தான் பண்ணணுங்கிறது இல்லாமல் எல்லாரும் பயன்படுத்தலாம். அது என்ன பண்ணணும்னா நம்ம நாசியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும், காற்றோட்டத்துக்கு நல்ல ஒரு வழிவகுக்கும், உள்ள தேங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலர்ஜென்ஸ் இல்லை சின்ன சின்ன அழுக்குகளாம் வந்து கிளியர் பண்ணுற

0: தாராளமாக உதவி பண்ணும். அது அனைவரும் வந்து கடைபிடிக்கணும்.
1: இப்ப குழந்தைகளுக்குலாம் அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்?
0: குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்குமே வந்துட்டு நம்ம மருத்துவ முறைங்கிறது அவங்களுடைய அறிகுறிகள். அந்த அறிகுறிகள் அந்த குழந்தைங்களுக்கு எதனால் ஏற்படுகிறது, அந்த ஏற்பட்ட அறிகுறிகளுக்கு பிற்பாடு அந்த குழந்தைகள் எப்படி வந்துட்டு இயங்குறாங்க இப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம மருத்துவங்களும் மருத்துவ முறைகளும் சிகிச்சை அளிக்குது. குழந்தைகள் வந்துட்டு இந்த இதை நம்ம பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க இல்லை சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கன்னா அது நம்ம வந்துட்டு பேரண்டிங் மூலியமாக தான் வந்து அவங்கள ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும்.
1: இப்போ எண்ணெய் பலகாரங்கள் அப்படின்றது இந்த நோய்க்கு வந்து அழுத்தத்தை கொடுக்குமா?
0: இல்லை, பொதுவாக வந்து எண்ணெய் பலகாரங்களுக்கும் சைனஸ்க்கும் சார்ந்து எந்த ஒரு நேரடி தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சிலர் வந்துட்டு அது எண்ணெய் பலகாரங்கள் சார்ந்து வந்துட்டு இந்த எரிச்சல் சொல்லலாம், அதை எடுத்துக்கிட்ட பிற்பாடு வந்து மூக்குலேருந்து வந்து நாசிலேருந்து ஒரு மாதிரி தண்ணியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அந்த உணவுனால இருக்கிறது. அது எடுத்துட்டு அப்போதைக்கு இருந்து குறைவரைஞ்சிருச்சு, நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு சரியாயிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நாள்பட்டு இருந்துகிட்டே இருக்குதுன்னா தான் நம்ம அதுக்கு மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
1: இப்போ சைனஸ் சார்ந்த வேற விதமான டிசீஸ் வேற என்னெல்லாம் இருக்கு?
0: இப்போ சைனசஸ் இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து எந்தெந்த இடங்கள்ல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம நாசியில வந்துட்டு நாள்பட்ட சைனஸ் இருந்துச்சுன்னா அது மூக்கு சத வளர்ச்சியா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது போக அந்த நாசியை தாண்டி அது காதுகளுக்கு தொண்டைகளுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷனா இருந்துச்சு, நோய் தொற்றா இருந்ததுன்னா அந்த நோய் தொற்று வந்து அங்கங்க போய் நோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்கள்ல சில ரொம்ப தீவிரமான கேசஸ்ல வந்துட்டு மூளையிலையும் கூட பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்ளீட் அதாவது அவங்களால மூச்சே விட முடியாத அளவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கணும், இல்லை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது அலர்ஜி சார்ந்ததா இல்லாம ஒரு நோய் தொற்று சார்ந்ததா ஏற்பட்டிருக்கணும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாம ஒரு ஃபங்கஸ் பூஞ்சை காலான்னு சொல்லுவாங்களே பூஞ்சையினால ஏற்படக்கூடிய ஒரு தொற்றுகளா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது மூளையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ. தேவா அவர்கள்.

0: 9:30. இனி கேட்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார். இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது, அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தானே, அதனால் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார், நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான் அப்படின்னேன். இல்லை, இப்படி தான் நாம் எல்லோரும் நினச்சிட்ருக்குறோம், ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம், நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம், நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா, என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ அது ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூணு மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த பெரியவருடைய அபிப்பிராயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் நாலு விதம்ங்கிறார். அது என்னென்னா, நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும், இது ஒரு விதம். நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது, இது ரெண்டாவது விதம். நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும், இது மூணாவது விதம். நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது, இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும். ஒரே ஐடியா சொன்னால், இதை கொஞ்சம் நல்லா புரிச்சுக்கிட்டா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே, இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது. அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முக

0: முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவரை பாராட்டுறேன். இது வந்து எனக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறது இந்த ரகம். மூணாவது விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது. நாலாவது விஷயம் என்னென்னா, நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஒருத்தன் எரிஞ்சு விழுறான், அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம், அதனால் அப்படி விழுறான். அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது. இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோபப்படுறான். அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும், பகுத்து அறியணும். அதுதான் பகுத்தறிவு. அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மால் ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான் சார், அந்த நாலாவது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போட்டுது அப்படின்னா, என்னடா விஷயம்னு கேட்டோம். ஒரு 100 ரூபா பணம், அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ளே தகராறு அப்படின்னா, இதில் என்னப்பா தகராறு, பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம். அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

7:35. மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனிய பாடல்களோடு வளம் வர காத்திருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சி. தரும் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ.

0: தளபதி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
6: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

6:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:01. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாட்ஷா திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் KS சித்ரா குரல்களில் பாடல் இதுவும்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிணி குரலில் பாடல் இதோ.

அமர்கலம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 8:42. மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணாமூச்சி ஏனடா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 8:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ராஜேஷ் கிருஷ்ணா குரலில் பாடல் இதோ.

0: யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இனி வருவது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

9 மணி ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கௌளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:31 நிமிடம். அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து பரமாத்முடு வாகதீஸ்வரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸ். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் நேயர்களே, கட்டளை எல்லாரும் பிறப்பிக்கலாம். ஆனால் கட்டளையா சொல்லும்போது ஒரு செய்தி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா? நாமளே அது ஃபாலோ பண்ணுவோமா? இல்லை இல்லையா? ஸோ அதையே பணிவாக சொல்லும்போது, பணிவாக நடந்துக்கணும் போது எல்லாரும் நம்மளை பார்க்குற விதமே வேற லெவலில் இருக்கும். பணிவு இருக்கும் இடத்தில் நிதானம் இருக்கும், நிதானம் இருக்கும் இடத்தில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். சரி நேயர்களே, இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், ஏ ஆர் ரஹ்மான் குரல்களின் பாடல் இதோ.

0: விவேகம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன், பிரதீப் குமார், சாசா திருப்பதி ஆகியோரின் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்கி, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
2: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் காலை 10:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்திலிருந்து கே.ஜி. ரஞ்சித் குரலில் பாடல் இதோ.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:17.

வேலைக்காரன் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிதா காந்தி அவர்களின் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:27. ஆகாசவாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வேலையில்லா பட்டதாரி படத்திலிருந்து தனுஷ் குரலில் பாடல் இதோ.

மென்மையான இதமான பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பைரவா திரைப்படத்திலிருந்து விஜய் நாராயண் தர்சனா குரல்களில் பாடல் இதோ.

10:36 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பா பாண்டி திரைப்படத்திலிருந்து ஷீன் ரோல்டன் ஸ்வேதா மோகன் குரல்களில் பாடல் இதோ.

0: மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். மென்மையான பாடல்களின் தொகுப்பாக வளம் வந்த

கொண்டிருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வனமகன் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் குரல்களில் பாடல் இதுவும்.

நேரம் காலை 10:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருட்டு பயலே 2 திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் குரலில் பாடல் இதோ.

சாட்டை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனிதா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.

0: கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சின்மயி குரல்களில் பாடல் இதோ.

0: கல்லூரியின் கதை திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா சின்மையை குரல்களில் பாடலொலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 11:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பூவேலி திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன், கே. எஸ். சித்ரா குரல்களில் பாடல் இதோ.

நேரம் காலை 11:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நிலாவை வா திரைப்படத்திலிருந்து விஜய் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் இதோ.

0: நட்புக்காக திரைப்படத்தில் இருந்து கிருஷ்ணராஜ் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
5: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

நேரம் காலை 11:33. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கே.எஸ். சித்ரா குரலில் பாடல் இதோ.

மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யார் ஒருவரால் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. நேரம் 11:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் தினந்தோறும் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் இதோ.

கனவை கலையாதே திரைப்படத்திலிருந்து அனுராதா பட்வால் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 11:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக ஜெயம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்கலாமா?

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். நேரம் பகல் 12 மணி. இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசைமேடை, இதில் வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1 மணிக்கு விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி, இதில் மங்கள குருக்ரபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல். இரண்டு 2:40 புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும் சமஸ்கிருத நிகழ்ச்சி, உரை வழங்குபவர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு பகல்

ஒளிபரப்பில் 5:30 குரல் அமுதம் 358 தொடர்ந்து மதுர தென்றல். 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் பருவராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ.கே. தனசேகரன் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முதலாவதாக செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிஹா அவர்களின் உரை. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சியை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுர தென்றல், 8:30 இதுவரை நான். இதில் ஓய்வு பெற்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பொது மேலாளர் எம். சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள்.

8:45 மதுரை தென்றல், இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இதில் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: இதுவரை வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு

சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய இரண்டு கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிங்கம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின்

0: வழங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய இரண்டு கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்தேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிடி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிடின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சன்னல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிடிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின் டெஹிச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயின் டெஹிச்சி லேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,000

0: 217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். மெல்லிசையில் தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் குரல்களில், மதி ஒளி வரிகளில் டி கே ஜெயராமன் இசையில் ஒலிக்கிறது முதல் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
3: பாட்டி
2: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக பன்னாதாய் என்னும் வீரத்தாயின் சரித்திரத்தை ஒரு உரையாடல் வடிவில் கேட்டு அனுபவிக்கலாம். பாத்திரங்கள் சுபா மற்றும் புவனா. சுபா, உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: அதுக்கு என்ன புவனா, தாராளமாக கேள்.
0: ஆகஸ்ட் 15 என்ற உடனே உனக்கு முதலில் யார் நினைவுக்கு வருவார்கள்?
1: அட, இது என்ன கேள்வி? காந்தியடிகள், நேதாஜி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், ராணி லக்ஷ்மி பாய், வேலு நாச்சியார், வஉசி, பாரதியார், இப்படி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள்.
0: நானும் அதைத்தான் நினைத்தேன். ஆனால் 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் தன் சொந்த மகனையே இந்த மண்ணின் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார் என்றால் நம்புவாயா?
1: என்ன சொல்ற, தன் சொந்த மகனா, அதுவும் ஒரு தாயா? இது எப்படி சாத்தியம்?
0: நம்பவே முடியலையா? அப்படியானால் கால சக்கரத்தை சுமார் 500 ஆண்டுகள் பின்னோக்கி சுழற்றலாம் வாங்க. ஆனால் அதற்கு முன் நம் புண்ணிய பூமிக்கு, இந்த பாரத தேசத்திற்கு நம் வணக்கத்தை சொல்லுவோம்.

0: அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியில் வரலாறு படைத்த ஒரு வீரத்தாயின் பெயர் பன்னாதாய்.
1: பன்னாதாயா? அவர் யார்? ராணியா அல்லது இளவரசியா அல்லது வீராங்கனையா?
0: அதுதான் இல்லை சுபா, அவர் ஒரு செவிலித்தாய். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேவார் பிரதேசத்தில் இளவரசர் உதய

0: சிரித்தவர்.
1: அப்படியானால் அவருக்கு சொந்த குழந்தையே இல்லையா?
0: இருந்தது. அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய சோகம். பன்னாதாய்க்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தான். உதய்சிங்கும் அவருடைய மகனும் ஒரே வயது. ஒன்றாக விளையாடுவார்கள், ஒன்றாக சிரிப்பார்கள், ஒன்றாக உணவு சாப்பிடுவார்கள். பன்னாதாயின் கண்களுக்கு இருவரும் இரண்டு கண்கள் போல.
1: அவ்வளவு சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தது?
0: அதுதான் வரலாற்றின் திருப்புமுனை. மேவார் நாட்டின் மன்னர் ராணா சங்கா இறந்து விட்டார். அதன் பிறகு அரசாட்சியில் ஒரே குழப்பம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பன்பீர் என்ற ஒருவர் அரியணையை கைப்பற்ற நினைத்தான்.
1: அதற்கு உதய்சிங் தடையாக இருந்தாரா?
0: சரியாக சொன்னாய் சுபா. உதய்சிங் உயிரோடு இருக்கும் வரை அரசனாக முடியாது. எனவே அந்த பன்பீர் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான். இளவரசனை கொல்ல வேண்டும்.
1: ஐயோ, ஒரு குழந்தையா?
0: ஆம். ஒரு இரவு வாளுடன் இளவரசர் தூங்கும் அறையை நோக்கி வந்தான். அதே நேரத்தில் அந்த செய்தி பன்னாதாயின் காதுகளுக்கும் வந்தது.
1: அப்போது அவர் என்ன செய்தார்? காவலர்களை கூப்பிட்டாரா அல்லது மன்னரிடம் சொன்னாரா?
0: அதுதான் இல்லை. அவரிடம் சில நிமிடங்கள் தான் இருந்தன. ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு வாய்ப்பு.
1: அந்த முடிவு என்ன?
0: உதய்சிங்கை ஒரு பெரிய பழக்கூடையில் மறைத்து அரண்மனையை விட்டு நம்பிக்கையான ஒருவரிடம் பத்திரமாக அனுப்பி வைத்தார்.
1: அப்புறம் என்ன நடந்தது?
0: அதற்கு பிறகு தன் சொந்த மகனை உதய்சிங் தூங்கிய அதே படுக்கையில் படுக்க வைத்தார்.
1: ஒரு நிமிடம், அவருக்கு தெரியாதா அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று?
0: தெரியும், முழுமையாக தெரியும். இன்னும் சில நொடிகளில் வாள் விழப்போகிறது, அது தன் மகன் மேல் விழப்போகிறது என்பதும் தெரியும்.
1: அப்படி இருக்கும் போது ஒரு தாயால் அவ்வாறு எப்படி செய்ய முடியும்?
0: அதனால்தான் அவர் சாதாரண தாய் இல்லை, பன்னாதாய்.

0: வீச்சு, ஒரே ஒரு வாள், ஒரே ஒரு கணம், அந்த பிஞ்சு குழந்தை உயிர் இழந்தது.
1: புவனா, பண்ணாதாய், அழுதாரா, கதறினாரா, அவரை தடுத்தாரா?
0: இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஒரு கண்ணீர், ஒரு அலறல், ஒரு தவறான பார்வை உதய் சிங் எங்கே இருக்கிறார் என்பதை காட்டிக் கொடுத்திருக்கும். ஒரு தாய் தன் இதயத்தை பாறையாக்கிக் கொண்டார். அதனால்தான் ஒரு ராஜ்யம் உயிர் பிழைத்தது.
1: ஒரு நாட்டிற்காக இவ்வளவு பெரிய தியாகமா?
0: ஆம், அதனால்தான் இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு

0: இந்த பாடலை கேட்டால் பன்னாதாயின் வாழ்க்கையே நம் கண்முன் நிற்பது போல் இல்லையா?
1: சரியாக சொன்னாய் சுபா. அவருடைய தியாகம் வீணாகவில்லை. பன்னாதாய் உதய் சிங்கை பல இடங்களில் மறைத்து பத்திரமாக வளர்த்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே உதய் சிங் மேவார் நாட்டின் மன்னராக முடிசூட்டப்பட்டார்.
0: அப்படியானால் பன்னாதாயின் முடிவு ஒரு ராஜ்யத்தையே காப்பாற்றியிருக்கிறதே.
1: அது மட்டுமல்ல, இந்த உதய் சிங் தான் பின்னர் உதய்பூர் நகரையே உருவாக்கினார். இன்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாம் காண்கிறோம் அல்லவா உதய்பூர் என்ற நகரை. அதை உருவாக்கினதே இந்த இளவரசர் உதய் சிங் தான். மேலும் உதய் சிங் அவருடைய மகன் யார் என்று தெரியுமா உனக்கு?
0: யார் அவர்?
1: அவர் இந்திய வரலாற்றின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவரான மகாராணா பிரதாப் சிங். பன்னாதாய் அன்று அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் வரலாறே வேறு விதமாக இருந்திருக்கும்.
0: ஒரு பெண், ஒரு தாய், ஒரு முடிவு, ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலம். என்ன ஒரு அற்புதமான வரலாறு!
1: அதனால்தான் பன்னாதாயை வெறும் ஒரு செவிலித்தாய் என்று சொல்ல முடியாது. அவர் நம் தேசத்தாய்.
0: புவனா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. இன்று நம்மிடம் யாரும் இப்படி உயிரை தியாகம் செய்ய சொல்லவில்லை. ஆனால் நம் நாட்டுக்காக நாம் என்ன செய்கிறோம்?
1: சரியான கேள்வியை கேட்டாய் சுபா. அதுதான் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நேர்மையாக வாழ்கிறோமா? சாலையில் குப்பை போடாமல் இருக்கிறோமா? பெண்களை மதிக்கிறோமா? மரங்களை வளர்க்கிறோமா? நம் வாக்கு உரிமையை பயன்படுத்துகிறோமா? வரி செலுத்துகிறோமா? நம் வேலையை மனசாட்சியோடு செய்கிறோமா? இப்படி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
0: தேசப்பற்று எல்லையில் காவலில் நிற்பவர்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இருக்கிறது இல்லையா?
1: மிகச்சரி. நாடு நம்மால் உயர வேண்டும். அதுதான் பன்னாதாய்க்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
0: இங்கே இருக்கும் அனைவரிடமும் ஒரு சிறிய கேள்வி. இந்தியாவை நேசிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள்.
1: அருமை. இப்போது அந்த கைகளை ஒரு உறுதிமொழிக்காக உயர்த்தி வைத்துக் கொள்வோம். நான் என் நாட்டை நேசிப்பேன்.
0: என் நாட்டை நேசிப்பேன்.
1: நேர்மையாக வாழ்வேன்.
0: நேர்மையாக வாழ்வேன்.
1: என் பெற்றோர்களை மதிப்பேன்.
0: என் பெற்றோர்களை மதிப்பேன்.
1: என் ஆசிரியர்களை மதிப்பேன்.
0: என் ஆசிரியர்களை மதிப்பேன்.
1: என் கடமைகளை செய்வேன்.
0: என் கடமைகளை செய்வேன்.
1: சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன்.
1: இந்தியாவின் ஒற்றுமையை என்றும் காப்பேன்.
0: இந்தியாவின் ஒற்றுமையை என்றும் காப்பேன்.
1: என் நாட்டின் வளர்ச்சிக்காக.
0: என் நாட்டின் வளர்ச்சிக்காக.
1: என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன்.
0: என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன். ஜெய் ஹிந்த். சுதந்திரம் 1947 கிடைத்தது. ஆனால் அதற்கான அடித்தளத்தை பல நூற்றாண்டுகளாக பல தியாகங்கள் அமைத்தன.
1: பன்னாதாய் தன் மகனை இழந்தார். ஆனால் ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலத்தையே காப்பாற்றினார். அவரை போன்ற எண்ணற்ற வீரர்களின் தியாகங்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்.
0: நாம் இன்று அவர்களை நினைவு கூறுவது மட்டும் போதாது, அவர்களைப் போல நாட்டிற்காக வாழ முயற்சிக்க வேண்டும்.
1: நம் இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்களை உடையது. ஆனால் நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே நாடு என்ற எண்ணத்துடன் வாழ்கிறோம்.
0: அதனால்தான் மகாகவி பாரதியார் பெருமையோடு பாடினார்.

0: இதுவரை மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும்

0: சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும் சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குத்தடையின்றி மக்களை சென்ற

0: செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்திற்கு இது ஒருபோதும் தாமதம் இல்லை. நல்ல செயலை என்று செய்தாலும் எப்போது செய்தாலும் சரியே. நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு மகிழலாம் மதுரத்தென்றல். முதலாவதாக அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ். ஜானகி குரல்களில் பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:21.

எல்லாம் இதயம் தொட்ட இதய மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மணி 40 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும் உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள்.
1: இயற்கையையும் இறை அருளையும் ஒன்றிணைத்து போற்றிய பாரம்பரியம் இந்திய பண்பாட்டின் தனிச்சிறப்பாகும். மரங்கள், செடிகள், கொடிகள், புல்கள் ஆகிய தாவரங்கள் நம் முன்னோரால் வெறும் இயற்கை வளங்களாக மட்டும் கருதப்படவில்லை. அவை தெய்வீகத்தன்மை பெற்றவையாகவும் ஆலய மரபின் ஓர் அங்கமாகவும் போற்றப்பட்டன. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அதன் பெருமையை எடுத்துரைக்கும் ஸ்தல புராணம் அல்லது ஸ்தலமாகாத்மியம் உள்ளது. அவற்றில் அந்த தலத்தின் தோற்றம், இறைவன், இறைவி, தீர்த்தம் மற்றும் ஸ்தல விருட்சம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே ஸ்தல விருட்சம் என்பது ஆலயத்தின் வளரும் ஒரு சாதாரண மரம் அல்ல. அது அந்த திருத்தலத்தின் புராண வரலாறு, இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக மரபோடு இணைந்த புனிதச் சின்னமாகும். இத்தகைய மரபுகளை பிரம்ம புராணம், சரக சம்ஹிதா, நாரத புராணம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம் மற்றும் விஷ்ணு தர்மோத்தர புராணம் போன்ற பல புராணங்கள் மற்றும் சம்ஸ்கிருத நூல்கள் பாதுகாத்து நமக்கு வழங்குகின்றன. புராணங்களின் பார்வையில் தாவரங்கள் உயிரும் தெய்வீகத்தன்மையும் கொண்டவை. அதனால் பல விரதங்கள் குறிப்பிட்ட மரங்களோடும் செடிகளோடும் மற்றும் புல்களோடும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரதங்கள் பக்தி, உடல்நலம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வாழ்க்கை நெறிகளாக விளங்குகின்றன. இப்போது புராணங்களில் குறிப்பிடப்படும் சில முக்கியமான விரதங்களையும் அவற்றுடன் தொடர்புடைய புனித தாவர மரபுகளையும் பார்ப்போம். தூர்வாஷ்டமி விரதம். நாரத புராணம் அஷ்டமி நாளில் தூர்வை அதாவது அருகம்புல்லின் மேல் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட வேண்டும் என்று கூறுகிறது. அப்போது அருகம்புல் எவ்வாறு பரவி வளர்கிறதோ அதேபோல் குடும்பமும் வம்சமும் செழித்து வளர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். யதா தூர்வா ததா சாகா, யதா சாகா ததா குலம், ததா மமாபி சந்தானம், தேஹி நித்யம் நமோஸ்துதே. மேலும் விஷ்ணு தர்மோத்தர புராணம் பெண்களுக்கான

தாவரத்தையும் குறிப்பிடுகிறது. வடக்கு நோக்கி வளர்ந்த அருகம்புல்லின் தளிரை சந்தனம், மலர், பழம், தூபம், தீபம் ஆகியவற்றால் பூஜிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்களுக்கு தூர்வை புல்லை போல என்றும் இளமையும் அழகும் நிலைத்து நிற்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து வாழை மரத்தை மையமாக கொண்ட கதலி விரதத்தை பற்றி காண்போம். கதலி விரதம். கதலி அதாவது வாழை மரம் இந்திய சமய மரபில் மங்களத்தின் அடையாளமாக

பொருட்கள், மலர்கள், முளைத்த தானியங்கள், தயிர், தூர்வைப்புல், பச்சரிசி, தீபம் மற்றும் பல வகையான நிவேதனங்களால் பூஜிக்கப்படுகிறது. பின்னர் நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் அருள வேண்டும் என்று வாழை மரத்தையே வேண்டி மந்திரம் ஓதப்படுகிறது. கதலீவிரதமப்யத்ர தத்விதானம் ச மே ஷ்ருணு நரோவா யதிவா நாரி ரம்பாம் உபவனஸ்திதாம் ஸ்நாத்வா சம்பூஜயேத் கந்த புஷ்ப தான்யாங்குராதிபிஹி தி தூர்வாட்சை தீபை வஸ்திரபக்வாசம்யுதை ஏவம் சம்பூஜ்ய மந்திரேண தத்சம்பிரார்த்தயேத் வ்ரதி அப்சரோ அமரகன்யாபிஹி நாககன்யாபிரர்ச்சிதே ஷரீராரோக்யலாவண்யம் தேஹி தேவி நமோஸ்துதே. இதன் மூலம் வாழைமர பாதுகாப்பும் சமயமரபும் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அடுத்து மருத்துவ பயனுக்காக புகழ்பெற்ற வேப்பமரத்துடன் தொடர்புடைய நிம்பவிரதம் பற்றி காண்போம். வேப்பமரம் சம்ஸ்கிருதத்தில் நிம்ப எனப்படுகிறது. நாரத புராணம் கூறுவதன்படி சப்தமி நாளில் சூரிய பகவானை வேப்பிலைகளால் வழிபட்டு பின்னர் அந்த வேப்பிலையை உண்ண வேண்டும். இவ்வாறு அனுஷ்டிப்பவர் நல்ல உடல் நலத்தோடு வாழ்வார் என்று புராணங்கள் கூறுகிறது. நிம்பவிரதம் ச தத்ரைவ தத்விதானம் ஸ்ருணுஷ்வமே நிம்பபத்ரை ஸ்மிருதா பூஜா பாஸ்கரஸ்ய த்விஜோத்தம ககோல்காயேதி மந்த்ரேண பிராணவாத்யேன நாரத நிம்பபத்ரம் ததோஷ்ணீயாத் ஷயேத் பூமௌ ச வாக்யதஹ த்விஜான் பரேன்ஹி சம்போஜ்ய ஸ்வயம் புஞ்சீத பாந்தவைஹி நிம்பபத்ரவிரதம் சைதத் கர்த்ருணாம் சர்வ சௌக்கியதம் சப்தமி சர்க்கராக்கியைஷா புரோக்தா தச்சாபி மே ஷ்ருணு. இதனை ஸ்கந்த புராணமும் வலியுறுத்துகிறது. மேலும் பத்ம புராணம் குஜராத்திலுள்ள பிச்சுமந்தார்க்கம் அல்லது நிம்பார்க்கம் என்ற புனித தலத்தின் மகிமையை விவரிக்கிறது. அங்கு கூறப்படும் புராணக் கதையின்படி கோலாகலன் என்ற அசுரனிடமிருந்து தப்பிக்க தேவர்கள் பல்வேறு மரங்களில் தங்கினர். சிவபெருமான் வில்வ மரத்திலும், விஷ்ணு பெருமான் அஸ்வத்த மரத்திலும், இந்திரன் ஷிரீஷ மரத்திலும், சூரிய பகவான் வேப்ப மரத்திலும் தங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. இதனால் சூரியனின் தெய்வீக சக்தி வேப்ப மரத்தில் நிலை பெற்றதாக கருதப்படுகிறது. அடுத்து சூரிய வழிபாட்டில் சிறப்பிடம் பெற்ற ரதசப்தமி விரதத்தை காண்போம். இவ்விரதம் பாஸ்கரி சப்தமி என்னும் அழைக்கப்படுகிறது. மாசி மாத சுக்லபட்ச சப்தமி அன்று அதிகாலையில் நீராடும் போது அர்க்க மரத்தின் ஏழு இலைகளையும் பதரி மரத்தின் ஏழு இலைகளையும் தலையில் வைத்து நீராட வேண்டும் என்று நாரத புராணம் குறிப்பிடுகிறது. த்ரிலோச்சன ஜயந்தீயம் சர்வ பாபஹரா ஸ்மிருதா ரதாக்யா சப்தமீ சேயம் சக்கரவர்த்தித்வதாயினி பாஸ்கரி சப்தமீ சேயம் கோட்டி பாஸ்வத்கிரஹோபமா அருணோதய வேலாயாம் அஸ்யாம் ஸ்நானம் விதீயதே அர்க்கஸ்ய ச பதர்யாஶ்ச சப்த சப்ததலானி வை நிதாய சிரசி ஸ்நாயாத் சப்த ஜன்மாக சாந்தயே. அடுத்த நாள் ஹோமம் செய்து தயிர் சாதமும் கஞ்சியும் அனைவருடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று இது கூறுகிறது. இந்த விரதம் உடல் நலத்தையும் நல்ல சந்ததிகளையும் அருளும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மேலும் பவிஷ்ய புராணத்தில் சூரிய பகவானை இரத்தச்சந்தனம் மற்றும் கரவீர மலர்களால் பூஜிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அடுத்து வைஷ்ணவ சமயத்தில் மிகவும் புனிதமான துளசி விரதம் காண்போம். துளசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமான புனித தாவரம் என்று போற்றப்படுகிறது. பத்மபுராணம் கார்த்திகேய மாதத்தின் சுக்லபட்ச நவமி அன்று அனுஷ்டிக்கப்படும் துளசி த்ரிராத்திரி விரதத்தை விவரிக்கிறது. இந்த விரதம் மூன்று நாட்கள் நடைபெறும். துளசி தேவிக்கும் மகாவிஷ்ணுக்கும் பொன்னாலான உருவங்கள் செய்து அதனை பிரதிஷ்டை செய்து மலர்களால் அலங்கரித்து நிவேதனம் செய்து துளசி மடத்தின் அருகில் வேதம், புராணம், சாஸ்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இதே நாளில் துளசி விவாகம் நடைபெறுவதாக ஸ்கந்த புராணமும் குறிப்பிடுகிறது. மேலும் தாத்ரி மரத்தையும் அஸ்வத்த மரத்தையும் ஒரே இடத்தில் வளர்த்து இந்த விழாவை

0: கொண்டாடுபவர்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும், விரத நிறைவில் கரும்பு, நெல்லிக்கனி அல்லது இலந்தை பழம் உண்ண வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இறுதியாக பல்வேறு புனித மலர்களும் தாவரங்களும் இடம்பெறும் உமாமகேஸ்வர விரதத்தை பற்றி காண்போம். அக்னி புராணம் கூறுவதன்படி, முதலில் லலிதா, விஜயா, பத்ரா, பவானி, குமுதா, சிவா, வாசுதேவி, கௌரி, மங்களா ஆகிய தேவியரை வழிபட்டு அதன் பின்னர் உமாமகேஸ்வரரை ஆராதிக்க வேண்டும். இந்த வழிபாட்டில் மல்லிகா மல்லிகை, அசோகா அசோக, பத்மா தாமரை, மாலதி எனும் ஒரு வகையான மல்லிகை, கதம்ப புஷ்பங்கள், கரவீர அதாவது அரளி, சிந்துவார நொச்சி போன்ற மலர்களும், வில்வ இலை, வில்வ பழம், மந்தார மலர், குஷாஹா அதாவது தர்பை ஆகிய புனித தாவரங்களால் பூஜை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விரதம் இருப்பவர் அன்று மோதகம் மட்டுமே உணவாக உட்கொள்ள வேண்டும். இரவு முழுவதும் இறைவனை தியானித்து மறுநாள் ஓர் தம்பதியினரை பூஜித்து எட்டு வகையான தாடங்களை செய்து விரதத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த விரதம் சௌபாகிய சயன விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகாபுராணங்களிலும் ஸ்கந்த புராணங்களிலும் இடைபெறும் புனித விரக்ஷங்களையும் அவற்றின் தொடர்புடைய முக்கியமான விரதங்களையும் அறிந்து கொண்டோம். ஆதித்ய விரதம், அக்ஷய திருத்தீய விரதம், வில்வ விரதம், தூர்வா கணபதி விரதம், தூர்வாஷ்டமி விரதம், கதலி விரதம், நிம்ப விரதம், ரதசப்தமி, துளசி விரதம், உமாமகேஸ்வர விரதம் போன்ற பல்வேறு மரபுகளில் ஒரே உயர்ந்த சிந்தனை வெளிப்படுகிறது. பில்வ, துளசி, நிம்ப, தூர்வா, புல், கதலி, ஆம்ர, அர்க்க, அஸ்வத்த, தாத்ரி போன்ற தாவரங்கள் இறை வழிபாடு, உடல்நலம், இயற்கை பாதுகாப்பு ஆகிய மூன்றுடனும் நெருங்கிய தொடர்புடையவை என்பதை இவ்விரதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நம் முன்னோர் வெறும் அறிவுரையாக மட்டும் கூறவில்லை. அவற்றை ஆலயங்கள், விரதங்கள், திருவிழாக்கள் ஆகியவற்றுடன் இணைத்து மக்களின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றினர். இதுவே இந்திய அறிவு மரபின் தனிச்சிறப்பாகும். இதனை வலியுறுத்தும் வகையில் ஒரு புராண ஸ்லோகம் கூறுகிறது. அஸ்வத்தமேகம் பிச்சுமாந்தமேகம் ந்யக்ரோதமேகம் தசதந்திரிணீகம் கபித்த பில்வ ஆமலகீத்ரயம் ச பஞ்சாம்ரோபி நரகம் ந பஷ்யேத். அதாவது, அரசமரமோ, வேப்பமரமோ, ஆலமரமோ, புளிய மரங்களோ, வில்வம், விளாமரம், நெல்லி ஆகிய மூன்று மரங்களோ, இதில் ஏதோ ஒரு மரத்தை நட்டவர் நரகத்தை அடையமாட்டார், அதாவது மரம் நெடுபவர் ஸ்வர்க்கத்தை அடைகிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. எனவே ஸ்தல விருட்சங்களை போற்றுவதும் அவற்றை பாதுகாப்பதும் நம் பண்பாட்டையும் இயற்கையையும் காக்கும் உயர்ந்த கடமையாகும். இந்த அரிய பாரம்பரியத்தை அறிந்து மதித்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம்.
1: சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது புராணங்களில் விருட்சங்களும் விரதங்களும். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
4: நான் ரெடி, கிளம்புவோமா?
3: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
4: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
3: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
4: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
3: 100-150 கிராம் எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பை எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற.
4: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?

0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தான சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக மதுரையில் 39.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளியில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூரில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை இயல்பை விட குறைந்தும் சென்னை, தருமபுரி, திருநெல்வேலி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, சேலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்தும் கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர், திருவள்ளூர் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிக அளவில் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சிட்டாம்பட்டி, ஆர்எஸ் மங்கலம் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கல்லந்திரி, தேவாலா, முள்ளங்கினாவிளை, சிவகங்கை, கோழிப்பூர் விளை, மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையளவும் காரைக்குடி, பெரம்பலூர், வால்பாறை, சிங்கம்புணரி, பந்தலூர், சின்கோனா, உபாசி, மதுரை, பெரம்பூர், சோலையார், நாகர்கோவில், திருவொற்றியூர், புழல், தண்டையார்பேட்டை, மாதவரம், சின்னக்கல்லார், நடுவட்டம், சோழாவரம், செங்குன்றம், குளச்சல், கொளத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: என்ன உமா பண்ணிட்டு இருக்க? நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க? என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?

0: கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
0: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமா இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.

நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரள் அமுதம்.

0: அறிந்த பொருள்களில் சிறந்த பொருளின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொண்டாலே போதும், பிறப்பு என்னும் அறியாமை தோன்றாது. இதுவே நல்லறிவு. குறள் எண் 358, அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு.
0: அறிந்த பொருள்களில் சிறந்த பொருளின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொண்டாலே போதும், பிறப்பு என்னும் அறியாமை தோன்றாது. இதுவே நல்லறிவு. குறள் எண் 358, அதிகாரம் மெய்யுணர்தல்.
2: தொடர்வது மதுரத்தென்றல். முதலாவதாக பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேரம் 5:30.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

நேரமாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று நமது பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியன்ஷலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், பருவராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். கோவில்பட்டி

0: வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை கேட்கலாம். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரை தென்றல். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன். 10:00 நட்சத்திர கீதங்கள். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு சிட்டம்பட்டியில் மதுரை 39.4 மில்லிமீட்டர், மதுரை சிட்டம்பட்டி பகுதியில் 39.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியிருக்கு. பதிவான குறிப்பிடத்தக்க மழையளவுகள் கொடுத்திருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமே இல்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம். நேயர்கள் இதுவரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டீங்க. அடுத்ததாக தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

இனிய மாலை வணக்க நேர்களே, நேரம் 6:11. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. அதாவது தினமுமே ஒரு படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருவராகம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்டுட்டு வந்துடலாம் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி ஆகியோரின் குரலில் பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி

0: ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் நான்கு வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டது தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்துல நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியன் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கண்ணுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்க தேவூர் பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம். பிபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமா வந்து நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்க பஞ்சாயத்துல. அதுல வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்க உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மர

0: தானியங்களால கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
1: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் ஸ்டார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை உறைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை வரிசையும் 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சி. மதுர தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ கிட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை கீழமாரட் வீதி ஸ்ரீ நவநீத கிண்ணன் சன்னதியில் ஆவணி மாதம் 18 முதல் 28 வரை, அதாவது அடுத்த மாதம் 4 முதல் 15 வரை ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெறுவதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 7 திருநாள், அதாவது அடுத்த மாதம் 10 வியாழக்கிழமை மாலை 6 சுவாமி கிரட வாகனத்தில் புறப்பாடாகி கீழமாரட் வீதி சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி, கீழ ஆவணி மூலவீதி, தெற்காவணி மூலவீதி, தொட்டிய

0: கிணற்று தெரு, மேட்டு தெரு, மேல ஆவணி மூலவீதி, வடக்கு ஆவணி மூலவீதி, தளவாய் அக்ரஹாரம், வடக்கு மாசி வீதி, பரமேஸ்வரம் பிள்ளை சந்து, அக்கில் புது தெரு வழியாக சன்னதி வந்து சேரும். ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்தில் தங்கள் வீதியில் வரும்போது மலர்கள், மாலைகள், நெய்வேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ சுவாமியின் அருளை பெற அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: கர்நாடக மாநில வனத்துறையினர் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் பற்றிய சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகிய மானிய கோரிக்கை, மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை ஆகியவை மீதான விவாதமும் அமைச்சர்கள் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவையாகும். கர்நாடக வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர் குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அநியாயமானது என்றும், இதுகுறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சம்பவம் குறித்து நியாயம் கிடைக்க தெளிவான நீதி விசாரணை நடத்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, கர்நாடக வனத்துறையினர் கொடுத்துள்ள தகவலில் உயிரிழந்த தமிழர்கள் மான் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், தற்காப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், 2 மாநில எல்லையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். கர்நாடக சட்டப்பேரவையில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, உயிரிழந்த 3 தமிழர்களும் மேட்டூரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக எல்லையில் வசித்து வருவதாக கூறினார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு

பெண்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் அளித்திருப்பதாகவும் கர்நாடக மாநில அரசு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அந்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கணேஷ்குமார் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசியபோது இந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசியபோது இந்த சம்பவம் கொடூரத்தன்மை கொண்டதாக உள்ளது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் வனத்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசும்போது இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது என்றும் தமிழர்களின் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து கர்நாடக மாநில எல்லையில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய் பிறகு அவர்களது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் இந்த சம்பவம் குறித்த கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றார். உலகத்தின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பவர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அமைச்சர் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்து இதுபோன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசும்போது அதற்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது என்று கட்சி கொறடாக்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி சட்டப்பேரவையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு சரத்குமார் முன்மொழிந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அத்துறையின் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு பேசினார். திமுக ஆட்சிக் காலத்தில் தாம் பொறுப்பு வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் பதில் கூறுவது போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு புராதன கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் தந்தை பெரியார் பெயரிலான நூலகத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும் கடந்த 3 மாத காலமாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பணிகள் தொடரவில்லை என்றும் குறை கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் விரைவில் கோவை நூலகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் சென்னை மாநகராட்சியில் திமுக பொறுப்பு வகித்தபோது பிரதமர் நேருவை அழைத்து காமராஜர் சிலையை திறந்த பெருமை திமுகவுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். காமராஜர் மீது திமுகவுக்கு உள்ள பாசம் நட்பு யாருக்கும் குறைந்ததில்லை என்று விளக்கம் அளித்த திரு ஏவா வேலு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற பொது பெயரை மாற்றி காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று கேட்டார். இதுபோல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அமைப்பது புதிதல்ல. திமுக ஆட்சியிலும் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயரை முதலமைச்சர் கிளினிக் என்று மாற்றப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் குறித்து என்ன முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்து நடைபெற்ற டெண்டர் விவகாரம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியபோது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்றும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறானது என்றும் முதலமைச்சர் அறை மாற்றம் என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் எளிமையானவர் என்றும் அறை மாற்றத்தை தனக்காக அவர் செய்யவில்லை என்றும் தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகளுக்காகவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வசதிக்காகவே முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்படுவதாகவும் புதிய நிர்வாக அணுகுமுறையுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உயர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இந்த மாற்றத்தை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமைச்சர் திரு

0: மாதவர்ஜுனா தெரிவித்தார். அடுத்து பேசிய தாவைக்க உறுப்பினர் திருமதி தஹீரா பானு பேசியபோது கட்சி கொடி நிறத்தில் தான் உடை அணிந்திருப்பது தனது அடையாளம் என்றார். ஆம்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 3% சிஎஸ்ஆர் நிதி தர வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை தந்தவர் என்று முதலமைச்சரை பாராட்டினார். இருமொழி கொள்கையை பாதுகாப்பதிலும் மாநில நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்றுத் தருவதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குளிச்சல் தொகுதியில் குடிநீர் பிரச்சினையை போக்க வேண்டும் என்றும் திருமதி தாரகை கத்பட் கேட்டுக்கொண்டார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து வரும் மறைந்த கோவிந்தசாமி கனவு கண்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக உறுப்பினர் திரு மெய்யநாதன் பேசியபோது கடந்த 5 ஆண்டுகளில் 6689 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 215 கோடி ரூபாய் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்க வேண்டும் என்றும் விடுதியில் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க வேண்டும் என்றும் மினி ஸ்டேடியம் திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செம்மஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டது என்றும் சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் 98 பதக்கங்கள் பெற்று தமிழகம் 2வது இடத்தை பிடித்ததையும் திமுக அரசின் சாதனையாக அவர் தெரிவித்தார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் குறுக்கிட்டு 29 கோடி ரூபாய் செலவில் உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் திரு சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேக்கா, திரு செல்லசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரு கௌதம் திமுக, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, திரு எஸ் காமராஜ் அமமுக, திரு மணி அஇஅதிமுக ஆகியோர் பேசினர். விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளித்தனர். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் சுமூகமாக முடிவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுதா குமரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருவளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படுத்தும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகளை சரி செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர்,
2: அதாவது போன காட்சி காலங்களில் நம்மளோட

0: டேட்டாஸும் அவங்களோட பேக்கேஜ் சென்ட்ரல் கவர்மெண்டோட பேக்கேஜ் டேட்டாவும் மிஸ் மேட்ச் இருந்தது. அஃபிஷியலாக அதாவது நம்ம சாஃப்ட்வேர்ஸும் சாஃப்ட்வேர் மேட்ச் ஆகுது. அந்த டாக்குமெண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crores பேலன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப பல ஆண்டு காலமாக பெண்டிங் இருக்குது, 3-4 இயர்ஸாக இருக்குது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கேருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டாஸ் பிஹெச்எஸ் கால்ஸ் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் முறையில் வயசு வழி செய்யும்.
1: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ₹10 crore 30 lakh மதிப்பீட்டில் வழங்கி பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்து பொதுமக்களுக்கு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூரில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக் கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள VM நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.
2: இதுவரை இடம்பெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் AK தனசேகரன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது.

0: தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்கத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் ப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32,00,000 பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்த ஒரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாஃப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும்

0: என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியில் இருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:26.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. எலுமிச்சை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சி. ராஜமாணிக்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: இந்த பிப்ரவரி மாதம் பூ வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு செட் ஆகி செப்டம்பர் அக்டோபரில் குடிச்சிரும். அதே போல் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வரக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து கோடை காலத்துக்கு வந்துடும். கோடை காலத்துலேயும் சில பகுதியில் வந்து நிறையா பழங்கள் கிடைக்குது. இந்த பழம் வந்து எப்படின்னா நல்லா பராமரிச்சிக்கலாம், நல்ல கோல்டன் கலரில் வந்துடும் உங்களுக்கு. இந்த பழம் வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு நல்ல விலை போகுது. இந்த கோடை வந்து காலங்களில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஜூஸ் கம்பெனிக்கெலாம் அதிகமாக பயன்படுது. அதனால் வந்து இந்த விலை வந்து அதிகமாக ஏறும். பழம் வந்து 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. சில காலத்தில் வந்து ஒரு நல்ல பழம்னா வந்து 60 ரூபா 65 ரூபா வரைக்கும்.

ஒரு கிலோ போகும். மஞ்சள் நார்மலாக வந்து 30 ரூபா இல்லாட்டி 20 ரூபா ஒரு கிலோ அந்த மாதிரி தான் வந்து நார்மல் பகுதியில் போகுது. இது வந்து எப்படி வந்து தரம் பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் வந்து தரம் பிரிப்பாங்க. நல்ல மஞ்சள் கலரில் உள்ளதான் ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொண்டு போயிருவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 50 கிராம்லேருந்து 60 கிராம் இருக்கும். அப்புறம் வந்து 50 கிராம் 40 கிராம் வரைக்கும் ஒரு தரம் பிரிப்பாங்க. 30 முதல் 40 கிராம் வரைக்கும் ஒரு தரம் பிரிப்பாங்க. அப்புறம் 4வது ரகம் பார்த்தீங்களாக்க வந்து லைட்டாக வந்து ஸ்பிளிட் ஆனது, சின்ன சின்ன பழமாக இருக்கும், சில வந்து வெங்கு அடிச்சிருக்கும், சிலது வந்து நோய் அடிச்சிருக்கும், அதாவது கேங்கர்லாம் அடிச்சிருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி பழங்கள்லாம் ஒரு கிரேட் கொண்டு போயிடுவாங்க. சில பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கம்பெனிக்கு போயிடும். சில பழங்கள்லாம் பார்த்தீங்களா ஊறுகாவுக்கு வந்து நிலைமிச்சி ஊறுகாவுக்கு வந்து பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் வேல்யூ அடிஷன் பார்த்தீங்களாக்கும் வந்து ஆந்திராவிலேருந்து பார்த்தீங்களாக்கும் வந்து பல இது நல்ல ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து பவுடராக்கி வெளிமாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வெளிமாநிலத்துக்கு அனுப்புகிற போது பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் ஜூஸ் அப்படின்னா வந்து பழம் புளிய மாட்டாங்க. ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து தண்ணியில் நல்லா இது பண்ணி உங்களுக்கு ஜீனி போட்டு கொடுத்துட்டாங்களுக்கு அதான் ஜூஸ். நாம் வந்து பொடியாக ஆக்கி துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்க்காக நம்ம வந்து ஆந்திராவிலேருந்து அனுப்புகிறோம். புளியங்குடி, சங்கரன் கோயில், தென்காசி இதெல்லாம் பார்த்தீங்களாக்க வந்து இந்த பதப்படுத்துறதுக்கே வந்து நம்ம வந்து பழத்தை உள்ளே கொண்டு போயிட்டாங்களோ அதுவே கழுவி சுத்தப்படுத்தி கிரேட் பண்ணி கரெக்டாக ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஜூஸ் பண்ண அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எலுமிச்சை ஜூஸ் எடுத்து அதை வந்து அப்படியே பாட்லிங் பண்ணி அது இந்த ரெடி டு சர்வ் மாதிரி வந்து வெளியில் வைக்கிறாங்க. இது மாதிரி கம்பெனிகள் நிறையா வந்துருச்சு. அதே போல் ஊறுகாய் எடுக்கிறாங்க. நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த பழத்தை வந்து ஊறுகாய் தயாரித்து ஊறுகாய் கம்பெனி எவ்வளோ கம்பெனிகள் இருக்குது. அதனால் வந்து இந்த எலுமிச்சை வந்து பார்த்தீங்களாக்கும் அவ்வளோ ஒரு பணப்பயிர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து தான் வந்து எலுமிச்சை வந்து அதிக லாபம் வந்து கொடுக்கக்கூடியது. சில இடங்கள் 2 சீசன் வருது, சில இடங்களில் 3 சீசன் வந்துட்டு இருக்கு. சங்கரன் கோயிலாம் பார்த்தீங்கன்னா த்ரூ த இயர் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்குது. வருடம் பூரா வந்து பழங்கள் கிடைக்கும் போது வந்து அந்த பழம் வந்து நிறைய வந்து வெளி மாநிலத்துக்கும் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் 10 ரூபா இல்லை 3 பழம் 20 ரூபா அந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து கண்ணும் கருத்துமாக நீங்கள் சாகுபடி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பணப்பயிராகத்தான் இந்த எலுமிச்சை வந்து இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் வந்து இந்த எலுமிச்சையை வந்து நீங்கள் நிறையா நீங்கள் சாகுபடி செஞ்சு உங்கள் வாழ்வு வந்து வளர வேண்டும் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை எலுமிச்சை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சி. ராஜமாணிக்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: முத்தழகு, என்ன பிள்ளை, சமையல் வேலை முடிஞ்சுதா?
7: அட வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி கொண்டார.
6: அதெல்லாம் வேணாம்ல, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா வரேன், இதோ பக்கத்து வீட்டுல இருந்து வரேன்.
7: அக்கா, பக்கத்து வீடோ இல்ல 10 கிலோ

0: கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்ததும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கறதா நம்ம வழக்கம்.
1: அதெல்லாம் நல்லா தான் பேசுற. இருந்தாலும் இப்ப எனக்கு வேணாம், வேணும்னா நானே கேக்குறேன். ஆமா, காலையில என்ன உங்க வீடே ஒரே போர்க்களமா இருந்துச்சு? அப்பவே வரும்னு தான் இருந்தேன். எங்க வீட்டுல எல்லாம் அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அதான் அப்புறமா வருவோம்னு விட்டுவிட்டேன். ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
0: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் பையன் சீனு பண்ற வேலை தான்.
1: ஏன் முத்தழகு, சீனு என்ன பண்ணா? அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியாது, காலேஜுக்கு போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நல்ல பிள்ளையாச்சே, அந்த புள்ள என்ன பண்ணா?
0: நீங்க தான் மெச்சுக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் வீட்லேயும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்களாம், அதனால அவனுக்கும் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சான். நானும் வளர்க்க போறேன்னு நேத்திலிருந்து ஒரே நச்சரிப்பு.
1: அட முத்தழகு, அவ்வளவுதானே? இதுக்கா நீ இம்புட்டு அலப்புற பண்ற? என்னமோ ஏதோ பெரிய குத்தங்குரம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. நாய்க்குட்டி தானே வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்.
0: அக்கா, என்ன நீங்களும் விவரம் புரியாம இப்படி பேசுறீங்க? வாயில்லா ஜீவன்களை வளர்க்கணும்னா சும்மாவா? எம்புட்ட கவனமா பாத்துக்கணும் தெரியுமா? முதல்ல அதுக்கு ஏத்த இட வசதி வேணும்.
1: முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள. உன் வீட்டில் இருக்கிற இட வசதிக்கு தகுந்தாற் போல நாய்க்குட்டியை தேர்வு செஞ்சு வளர்த்துட்டா போச்சு.
0: என்னக்கா சொல்றீங்க?
1: ஆமாம் முத்தழகு, நாய்களில் பல இனங்கள் இருக்கு. நமக்கு வளர்க்குறதுக்கு ஏத்தா போல இருக்கிற ரகத்தை தேர்வு செஞ்சுக்கலாமே.
0: அப்படியா சொல்றீங்க? அக்கா, கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன்.
1: சொல்றேன் முத்தழகு, ஆனால் நான் இல்லை, இவங்க சொல்லுவாங்க கேளு.
0: யாருக்கா?
1: செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு.
2: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கணும். அப்படி உங்களால் 10 வருஷத்துக்கு தினமும் நான் நேரம் செலுத்தி பார்த்துக்குவீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி குட்டிகள் நிறைய இனங்கள் இருக்குது, ஜெர்மன் செப்பர்ட், லேபர்டார், பக்கு, ஷீசு, அந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. எதை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இட அளவு வச்சு முடிவு பண்ணணும். தனி வீடு நிறைய விளையாடுற கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய நாய்கள் லேபர்டார், ஜெர்மன் செப்பர்ட் போன்றவற்றெல்லாம் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பங்களாக்கள் அளவுக்கு இடம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நாட்டு நாய் இனங்கள் நம்ம கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட்டு நாய் இனங்கள் வந்து என்றைக்குமே மிகச்சிறந்த இனங்களாக இருக்குது. காரணம், நம்ம கிளைமேட்டை தாங்கி வளர்கிற நாய்கள். இப்போ இதே சைபீரியன் எஸ்கியோ, ஜெர்மன் செப்பர்டோ நம்ம ஊரில் வச்சுருக்கிற சமயத்தில் வெய்ய காலங்களில் ரொம்ப மூச்சு வாங்கும், ஏன்னா அதுக்கு முடி அதிகம். நாய்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து மனுஷன் மாதிரி தோல் வழியாக வேக்காது. வியர்வை வந்து எல்லா வெப்பத்தையும் சூட்டையும் அது வாய் வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் கொண்டு வரும். அப்போ சூடான உடம்பு பூரா சூடாக இருந்து எல்லா காற்று மூக்கு வழியாக வரும்போது மூக்கில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும், ரத்தக்குழாய் உடையறக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் சில சமயம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு, இப்போ டாபமேன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் மூக்கில் சில சமயம் ரத்தமே வரும். அது மாதிரி மூக்கில் ரத்தம் வருதுன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு சூடு தாங்க முடியலங்கிற ஒரு காரணம், இன்னொன்று இந்த உண்ணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உண்ணிகள் மூலமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இட தேவையை வச்சு தான் இனங்களை இது பண்ணணும். சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குட்டியான சைஸ் உள்ள நாய்கள் நம்ம பக் டாக் அப்படிங்கிறது, ஷீசு இந்த மாதிரி, நம்ம பொமரேனியன் ஸ்பிட்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே அடுக்குமாடிக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக்ஸ் அதில் வச்சுக்கணும். மெயினாக பக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாக் அந்த மாதிரி டாக். ஆனால் பக் டாகில் என்னென்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது தோல் மடிப்புகள் நிறைய இருக்கிறதுனால முகத்தில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும், ரொம்ப நல்லா பராமரிக்கணும், தினமும் தோலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்த்துறதுல பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன ப்ரீடு நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஜெர்மன் செப்பர்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஜெர்மன் செப்பர்டு வந்து ஒரு ரொம்ப முடி நீளமாக இருக்கிறது ஒரு நாய். ஸோ நம்ம கூந்தல் எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி கூந்தல் அதுக்கும் நாயோட முடிக்கும் தினமும் பராமரிப்பு கொடுக்கணும். அதை யோசித்து அந்த இனத்தை வந்து எடுத்துக்கணும். வலைதளத்தில் நிறையா விளம்பரங்கள் இருக்கலாம், அதை கவர்ச்சிகரமானது இருக்கும், அதை நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது.

உங்களால் வாரம் வாரம் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நாய்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும். வழிகாட்டுதலுக்காக கால்நடை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கள் வீடு இவ்வளோ அளவு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம், ரெண்டு பேரும் நாங்கள் ஒர்க்கிங் கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ரொம்ப போர்ட்டத்தில் இருக்கும், நிறையா கடிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் சோஃபாவெல்லாம் கடிச்சு போட்டுரும். இதுகள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த இனங்களை தேர்வு பண்ணணும். ஆனால் இதில் நம்ம நாட்டினத்துக்கும் அயல் இனங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ராஜபாளைய கோம்பை கண்ணி இதுகளெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க பார்க்கும், அது ரொம்ப சிறந்தது. யார் வந்தாலும் போனாலும் அது பார்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். மற்ற நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும், அதனால் அதையும் நம்ம யோசித்து தான் பண்ணணும். எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உடனே ஒரு நாய் அழகாக இருந்துச்சுன்னா ஓடி வாங்கறதுக்கு பார்க்குறோம். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பர்ச்சேஸ் அப்படிங்கிறது, எமோஷனல் பர்ச்சேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து பர்ச்சேஸ் பண்ணக்கு முடிவெடுக்கணும். எப்படி வாங்கணும்னா, உங்களோட நண்பர்கள் யாராவது நாய் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது வச்சுருக்காங்க, அந்த நாய்கள்ட்டிருந்து குட்டி போட்டால் நம்ம எடுத்துக்க முடியுமா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஏற்கனவே நாய் வளர்த்துறவங்க அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணணும். நம்பகமான ஒரு ரொம்ப வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு விற்பனையாளர் தெரியுது, அவங்க மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குட்டிகள் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், இப்போல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் தத்தெடுப்பு எப்படி அடாப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க. அதுகளையும் சில ரொம்ப நல்ல நாய்கள்லாம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் வளர்ப்பாங்க, அதுக்கு முறை அவங்களால முடியாது, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு வீடு கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் அதை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுவாழ்வு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல தரமான நாய் வந்ததும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகளை செக் பண்ணுங்கள். எல்லா உங்கள் விற்பனையாளர் அல்லது நண்பர் கொடுக்குறாரு அப்படின்னா மூணு தடுப்பூசி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கான சுகாதார பதிவேடை வந்து வாங்கிக்கோங்க அவங்கள்ட்டருந்து, அதை செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்கள். அடாப்ஷன்லேயும் அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டிருக்கா, தத்தெடுக்கும் போது தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். போடலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கால்நடை மருத்துவர்கள்ட்ட போய் தடுப்பூசி, குறைந்தபட்சம் ரெண்டு தடுப்பூசி, இந்த வெறிநாய் தடுப்பூசியும் இந்த டிஸ்டம்பர் பார்வை தடுப்பூசியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி அதுகளுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும். குட்டி வாங்கிட்டு வரோம், ஏதோ இல்லை ஒரு ஏழு மாதம் ஆன ஒரு அடாப்ஷன் டாக் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கான பொருள்கள் வாங்கணும். இந்த பொருள்கள் எங்கே கிடைக்கும், நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் இப்போ பெட் ஷாப் அப்படிங்கிற கடைகள் வருது, அப்புறம் வணிகத்தலங்கள்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பொருளாக, இப்போ கூண்டுகள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த நுனியிலெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் குட்டிகளை கிளிக்காத அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கணும், அது கடிச்சு உடஞ்சிருச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும், அது கீறிடும். ஸோ இந்த தரமான பொருளை பரிசோதித்து வாங்குறது தான் நல்லது, அதுக்கு தான் நம்ம நேரில் போய் வாங்கணும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்க வந்து உங்கள் டாகை நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்ல பயிற்சி அளறாங்க, அதை அறிஞ்சு பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் நிறையா நாய் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. நாய் வந்து அன்பால் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல நாயாக இருக்கும். சில பேர் பனிஷ்மெண்ட் மூலம் பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ்க்கு மன அழுத்தங்களோடு இருக்கும், அதனால் அதை வந்து யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த குட்டிகள் விற்கிறது ஒரு பக்கம் ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கிறது, அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு மீடியேட்டர் அந்த தொழிலும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரண பயிற்சி கொடுக்கறது, இன்னொன்று இந்த பொருள்கள் குட்டிகளுக்கு தேவையான டாய்ஸ், பிளே டாய்ஸ், அதை விற்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் இப்போது இந்த பெட் ஷாப்போ நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இளைஞர்கள், சின்ன வயசு இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களும் இதை நடத்திட்டு வர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொழில், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், வருமானமும் நிறையா இருந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டிகள் வளர வளர இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அதிகமாகிடுது. இந்த அலங்காரம் பண்ணுற தொழில் வந்து இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் அது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு நல்ல திறன் வாய்ந்த, நல்லபடியில் குட்டிகளை குளிப்பாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் தொடங்கி நடத்துனீங்கன்னா மிகச்சிறந்த வருமானம். இப்போ ஒரு சின்ன ஒரு

ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் ஒன்று ரெண்டு கடைகள் கூட கிடையாது. இப்போது நீங்கள் அந்த மாதிரி க்ரூமிங் அல்லது ஸ்பெட்ஸ்பா ஒரு சென்டர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ள எல்லாத்துக்கும் அது சேவையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருமானமாகவும் அது அமையும். அதே மாதிரி தீவனம், இப்போ நிறைய வணிக ரீதி தீவனங்கள் வருது, சில பேர் அவங்களே தயாரித்து சின்ன சின்ன பொட்டலங்களில் கொடுக்கறதும் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சந்தைப்படுத்துறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வலைதளங்கள் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது, அதனால் வலைதளம் ஊற போகிறோம். அது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும் அது நம்பகமான பொருளா அப்படிங்கிறத பண்ணணும். வலைதளங்கள் மூலம் இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் உங்கள் குட்டிகளோட புகைப்படங்கள் ஃபோட்டோகள் நம்ம டாகு பப்பியோட ஃபோட்டோ போடும்போது அது ரொம்ப அதிகமான மக்களை சென்றடையுது. அப்போ என்ன ஆகும், உங்கள் குட்டிகளை பார்த்து யார் வேணாலும் உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு குட்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ அந்த விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுல இந்த டிஜிட்டல் தளங்கள் ரொம்ப நல்லா திறனோடு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிஜிட்டல் தளங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம், ஆனால் நம்பகமான தன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கணும். நேரடியாக விற்கிறதுல என்ன நல்லது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை, இன்னொரு அந்த குட்டி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க வீட்டில் வாங்கினோம் இல்லை இந்த நண்பர்கிட்ட வாங்கினோம் இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்பகத்தன்மை தான் வந்து நேரடி விற்பனையில் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் நாய்க்குட்டிகள் வளர்ப்பில். டிஜிட்டல் தளங்களில் வாங்கிறது ஈஸி பை, ஆனால் செல்லப்பிராணி நேராக வாங்கிறது நம்பகத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும், ஒரு பிணைப்பை உருவாக்கும் உங்களுக்குள்ள. நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாளிக்க முடியும், உங்கள் ரெண்டு பேர்த்தை வச்சு இன்னும் சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும், அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பை இது கொண்டு வரும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது உறுதியாக அது வந்து 8 வாரத்துக்கு மேலே ஆச்சா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேட்டு உறுதி பண்ணியிருக்கணும். 8 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற குட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராமரிப்பும் நல்லா கொடுக்கவே முடியாது, அது ரொம்ப மிக முக்கியம். சில சமயம் வந்து இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நிறைய இந்த உயர் ஜாதி நாய்கள் அல்லது உயர் விலையுள்ள சைபீரியன் ஹஸ்கி இந்த மாதிரி நிலைய விலை அதிகமாக இருக்கிற நாய்கள், இப்போ நாய் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5000-50000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க, அது வணிக ரோக்கில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு உங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நாய்களுமே நல்ல நாய்கள் தான், நாட்டு நாய்கள் சிறந்த நாய்கள் தான். நீங்கள் இது வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாயை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு செலவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், சாப்பாடு தீவன நாய் தீவனங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும், தோல் பராமரிப்புக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான செலவுகளையும் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கான நிதி நம்மள்ட்ட முடியுமா, இப்போ இன்றைக்கி ஆசைக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த க்ரூமிங் கேர் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்கின் அந்த தோல் முடியெல்லாம் வந்து மேட்டாகி ஆகி அழகே போயிடும், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் போட்ட உங்களோட எவ்வளோ முதல் போட்டீங்களோ அது மட்டும் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த நாய் மேலே இருக்கிற பாண்டிங்கும் குறைஞ்சிரும். இந்த பாண்டிங் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்த பிறகு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா பண்ணிகிட்ருப்போம், 2 வருஷத்துக்கு பிறகு அதுக்கான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கவனம் குறைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. 2 அல்லது 3 வருஷம் ஆகும்போதே வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மாஸ்டர்கள் செக்கப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னாடி வர நோய்களெல்லாம் தடுக்க முடியும். இந்த நோய்களை தடுத்திங்கனாவே நாய்கள் வந்து உங்களோட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து டாக் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலே தெரியறதில்ல. அது 10 வருஷம் கழித்து அது இயற்கையான மரணம் வரும்போது கூட வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு நாய் ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போது இது நாய்களோட ஆயுள் காலம் வந்து சில நாய்களுக்கு வந்து 7-8 வயசுலேயே இருக்கும், சில நாய்களுக்கு 10 வயசு, சிலது 15 வயசுக்கு. இப்போ உடல் எடை பெருசாக இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு முக்கியமாக 10-12 வயசு கீழே இருக்கும், சிறுவகை நாய்களெல்லாம் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கும், நம்ம நாட்டின நாயிடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 15 சிலதெல்லாம் 20 வயசு வரைக்கும் வரும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட இது வாங்குறத நீங்கள் பண்ணணும். நாய் விற்கும் போதும் இதே தகவல்களை நீங்கள் வர வாங்குறவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில், ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வளர்ந்து வர தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இதில் எல்லா கிராமப்புற இளைஞர்களும் பெண்கள்

0: இருந்து எல்லாரும் ஈடுபடும் போது விற்பனையாளருக்கும் நம்பகம் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்பகமாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாய் நண்பர்கள் சமூகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: என்ன முத்தழகு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ்.

0: அதுல இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பத்தியும் தெளிவா சொன்னாரு.
1: அப்புறம் என்ன, விவரம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி நாய்க்குட்டி வளர்க்க சீனுக்கு எந்த தடையும் இல்லையே.
0: நிச்சயமா இல்லக்கா. அவன் ஃப்ரெண்டு வீட்டுல நாய்க்குட்டி போட்டிருக்கிறதா சொன்னான். அதுல உன்னை எடுத்துட்டு வந்து வளர்க்க போறதாவும் சொன்னான். நானே போன் போட்டு அவனை எடுத்துட்டு வர சொல்ல போறேன்.
1: முத்தழகு, ரொம்ப சந்தோஷம் புள்ள. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
0: என்னக்கா, என்ன விஷயம்?
1: என் அண்ணன் கோவில்பட்டியில இருக்காருல்ல, உனக்குதான் தெரியுமே.
0: ஆமாக்கா, மாணிக்க அண்ணன். அண்ணன் தான் விவசாயத்துல வெள்ளாமைய அள்ளி குவிக்கிறதா அடிக்கடி சொல்லுவீங்களே.
1: ஆமாம் புள்ள, அதுக்கெல்லாம் காரணம் வேளாண்மை அறிவியல் நிலையம் தான். அங்கன போய் கேட்டு கேட்டுதான் அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாய வந்திருக்காரு.
0: அக்கா, அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்க தான் அப்பப்போ இந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே.
1: அது மாதிரிதான் இப்ப கூட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன்.
0: என்னக்கா, என்ன விஷயம்?
1: கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவங்க சொன்ன தகவல்களை பதிவா அண்ணன் அனுப்பிவிட்டு இருக்கு. அதை நான் வைக்கிறேன், நாம சேர்ந்தே கேட்போம்.
2: நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1901 துவங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரத்யேகமாக பருத்தி பயிரிடணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அந்த பருத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இழைகள் அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் வந்து அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஆரம்பிக்கப்பட்ட பருத்தி நிலையம் தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். 1945 வரைக்கும் இது வந்து ஒரு வேளாண் மாதிரி பண்ணை, அதாவது அக்ரிகல்ச்சுரல் மாடல் ஃபார்ம் அப்படின்றது தான் இயங்கிட்டு வந்துச்சு. பருத்தி மற்றும் சிறு தானியங்களுக்கான ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 1945 1981 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் 1981 கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் அதாவது எங்கேயோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோவில்பட்டிலேயே இருந்தமேனுக்கு அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த 1981 பார்த்தாலும் தமிழ்நாட்டிலையும் அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டால் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம்தான் மிக பழமையான ஒரு ஆராய்ச்சி நிலையமாக செயல்பட்டுருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கள், அவர்கள் பயிரிடக்கூடிய சரியான ரகங்கள், அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அவர்கள் சாகுபடி செய்யும்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், இதை எல்லாத்தையும் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக சோதனைகளை செஞ்சு அந்த சோதனைகளின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகங்கள், புதிய புதிய ரகங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்குமே இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களும் 100 மேற்பட்ட தொழில்நுட்பங்களும் வந்து சுலபமாகவும் ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மத்திய அரசு திட்டங்களும் 3 மாநில அரசு திட்டங்களும் செயல்பட்டுருக்கு. விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம் தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 60 பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்கோம். அதுல வந்து சோளத்துல K12, K13, மிளகாயில் K1, K2, அதே மாறி கருங்கண்ணி பருத்தியில் KC3, K12 இந்த மாதிரி ரகங்கள் இன்னுமே வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போ இந்த ரகங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் தேவைப்படுது, எவ்வளவு விதைகள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இந்த வல்லுநர் விதை உற்பத்தியை நாங்களே செஞ்சு அந்த விதைகளையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பயிர் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பயிர் ரகங்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த ரகங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு

0: கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மானாவாரி விவசாயத்தில் மழை வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் விவசாயிகள் என்ன செய்யலாம், அவங்க மீதமுள்ள காலத்தில் எப்படி அவங்க வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம். ஸோ நம்ம மானாவாரி விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலமாக அவங்க சாகுபடி செய்ய முடியாத காலத்தில் ஒரு 4 கறவை மாடு, ஒரு 5 கொடியாடு, ஒரு 10 அசில் பறவை இந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க மண்புழு உர பண்ணை அமைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு தீவன பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தீவன பயிரை அவங்களே வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீவனத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்படின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கும் மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக செயல்படுத்தி அதில் எது பெஸ்ட்டாக வருது அப்படின்றதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமங்களை வந்து நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். அந்த 7 கிராமங்களும் வந்து இந்த திட்டங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன் தர வேண்டிய வகையில் 2019 ஆண்டிலிருந்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் துணைநிலை திட்டம், அதாவது இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், வானிலை மேலாண்மை ஆராய்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் மத்திய கால ஆலோசனை வானிலை ஆலோசனை சேவை திட்டம், இதிலெல்லாம் வந்து பழங்குடியினர் ஆதி திராவிட விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற வகையில் அவங்களையும் இணைச்சு இந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் நிறைய இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மானாவாரிக்கு ஏற்ற பயிர்கள், பயிர் ரகங்கள், தொழில்நுட்பம், ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பருவ மாற்ற காலநிலைக்கான ஆலோசனை சேவை, அதே மாதிரி அவங்க வந்து இடுபொருட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இடுபொருள் உற்பத்தி செய்து அந்த இடுபொருளை அவங்களே எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணைய மூலம் எப்படி லாபம் ஈட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து மழை வர காலங்களில் மட்டும்தான் அவங்க வந்து தானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்ய முடியும், பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த பழ மர பயிர்கள் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நாங்கள் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள், பழமர கன்றுகள் இவற்றையும் வந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில் தரமான முறையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் பழமர கன்றுகளை வாங்கி அவங்க வீணாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட நிலத்தில் பயிர் செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலமாக அவங்க பயன்பெறுறாங்க.
1: என்ன முத்தழகு, கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிக்கா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேங்க்கா. அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா இருக்கிறாருனா அதுக்கு அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம்தான் முக்கிய பங்கா இருந்திருக்கு.
1: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சு இவங்க தானே கொடுக்குறாங்க?
2: ஆமாங்க்கா, விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள், பயிற்சிகள் இப்படி எல்லாமே நல்ல முறையிலலாம் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னும் விவசாயத்தில் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த முத்தழகு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா புள்ள, அண்ணன் ஃபோன் பண்ணதும் நிச்சயமா சொல்லிடுறேன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க.

0: பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைவிரல் ரேகை பதிவு, கருவழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை

அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேது பந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் மொகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குவது அரசு போக்குவரத்துக் கழகங்களின் மிக முக்கியமான கடமையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹுடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து பாடல், டி இமான் அவங்களோட இசையமைப்பில்.

மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. நேரம் இரவு 8:10 நிமிடத்துல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுடலாம்.

மதுர தின்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் விஸ்வாசம் திரைப்படத்தில் இருந்த பாடல். டி இமானோட இசையமைப்பில் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 3.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நமது நிகழ்ச்சியில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முதுமை அப்படிங்கிறது வயது முதிர்வது மட்டுமல்ல, அனுபவம், ஞானம், பொறுமை, பாசம், சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் கலந்த வாழ்க்கையோட பொற்காலம் தான் முதுமை. இந்த முதுமையுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா அனுபவத்தை வந்து அனுபவித்தால் மட்டும்தான் அந்த அனுபவங்களை பெற முடியுமே ஒழிய மற்ற எதுனாலுமே அந்த அனுபவங்களை பெற முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அனுபவசாலிகளை வைத்து சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி தான் வந்து இதுவரை நான். இந்த நிகழ்ச்சி மூலமா இன்று பல்வேறு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நிகழ்ச்சி அமையுது. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்து வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்னென்ன, அவங்க தன் வாழ்க்கையில கண்ட நிகழ்வுகள், மனிதர்கள், அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், நம்ம நிகழ்ச்சியிட முதலாவதாக சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்களோட பேரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்க அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
3: என்னுடைய பேர் எம் சந்திரன். நான் என்எல்சி நிறுவனத்தில் ஜிஎம் எலக்ட்ரிக்கலாக ரிட்டையர் ஆகி மதுரைக்கு வந்துள்ளேன். எனது சொந்த ஊர் இளையான்குடி. நான் பிறந்தது பரமக்குடியில். 9 September 1959 பிறந்த. அப்பா பேர் வந்து முத்து செட்டியார், அம்மா பேரு இந்திராமால்.
2: அப்பா என்ன வேலை பார்த்தாங்க சார்?
3: அப்பா வந்து ஒரு கடை இளையான்குடில வச்சிருந்தாங்க, சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ்.
2: கூட பிறந்தவங்க சார்?
3: நான் ஒரே பையன் தான் எங்க வீட்டுல.
2: சார், உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி மற்றும் கல்லூரி ரெண்டும் எங்கெங்க படிச்சீங்க, என்ன படிச்சீங்க?
3: நான் வந்து ஆரம்ப கல்வி வந்து ஆயுர வைசியர் ஆத்துப்பள்ளிக்கூடம் பரமக்குடியில் அதில் படித்தேன். அதுக்கு பின்னாடி வந்து ஆயுர வைசிய உயர்நிலைப் பள்ளியில் வந்து 9ஆம் கிளாஸில் வரைக்கும் படித்தோம். அப்புறம் பின்னாடி இளையான்குடிக்கு நான் போய் 10-11 இளையான்குடி உயர்நிலைப் பள்ளியில் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் அதில் போய் படித்தேன். அதுக்கப்புறம் 75 பியூசி ஜாயின் பண்ணி 76 பாஸ் அவுட் ஆனேன். டாக்டர் ஜாயிர் ஹுசேன் காலேஜ் இளையான்குடியில்
2: பியூசி படித்தேன்.
3: அங்கே வந்து சிறப்பு என்னென்னா, நான் வந்து அரபி எடுத்திருந்தேன். சின்ன பையன் வந்து அரபி எடுத்து நான் தான் ₹5 கொடுத்தாங்க. எனக்கு அப்ப உள்ளூர்ல உள்ள முஸ்லிம் பிரமுகர்கள் எல்லாம் வந்துட்டு இந்து பையன் வந்து அரபியில் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹவுத்தம்பளம் ஒரு 5 ரூபாய்

0: பிரைஸ் கொடுத்தாரு அந்த காலத்தில்.
1: 5 ரூபாய் பிரைஸ் வாங்குனீங்க.
0: அதாவது இது உங்களுக்கு கொடுக்குற புக்கு இந்த பிரைஸை விட ஸ்டேஜில் கீழே உட்காந்துருந்தவங்க அவங்க வந்து எழுந்து வந்து 5 ரூபாய் மேடையில் வந்து கொடுத்தாரு. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம்.
1: சார், உங்களுடைய காலேஜ் எஜுகேஷன் கல்லூரி வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு?
0: கல்லூரி பியூசி முடிச்ச உடனே சார், அப்பொழுது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் சார் தமிழ்நாட்டில். அந்த இதுக்கு அப்ளை பண்ண இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன். இது மதுரை காலேஜ் அலாட் ஆயிருந்தது.
1: எந்த காலேஜ்? மதுரை.
0: மதுரையில் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில்.
1: என்ன சார் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சு?
0: எலக்ட்ரிக்கல் எடுத்தேன்.
1: என்ன கம்பெனில வேலை சார் செஞ்சீங்க, அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: எடுத்த உடனே நெய்வேலி கார்பரேஷனுக்கு அப்ளை பண்ண சார். இன்டர்வியூக்கு போனோம், உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 81 ஆகஸ்ட்ல வந்து ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்ளை பண்ண முடிஞ்சது, அந்த இன்டர்வியூ முடிஞ்சது. ஒரு 3 மாசம் கேப்ல வந்து எங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. 82 ஜனவரியில் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன்.
1: 82 ஜனவரி மாசம் எந்த தேதி?
0: 18 தேதி.
1: நல்ல ஞாபகம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் எனக்கு எப்பவுமே 18182.
1: 18182 ஜாயின் பண்றீங்க. சரிங்க சார். சார், இப்ப இவ்வளவு நாள் வந்து ஒரு மாணவனா இருந்தீங்க, பள்ளி மாணவனா இருந்தீங்க, கல்லூரி மாணவரா இருந்தீங்க, அப்புறம் வந்து உழைக்கணும் சம்பாதிக்கணும் ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டீங்க. அந்த முதல் நாள் அனுபவம், 18/1/1982 முதல் அந்நாள் அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு?
0: முதல்ல எடுத்தோம்னா இதுக்கு போனோம் சார். அந்த ட்ரைனிங் எங்களுக்கு ஆக்சுவலா டு த போஸ்ட் JEJPM அந்த போஸ்ட் பேர். ஆபரேஷன்ல இருந்த ஜூனியர் பிளான்ட் மேனேஜர், மெயின்டெனன்ஸ்ல இருந்த ஜெயின் அர்த்தம். அதுக்கு வந்து 6 மாசம் ட்ரைனிங். அது எங்களை ஃபர்ஸ்ட் அந்த எங்க நெய்வேலி கார்பரேட் ஆபீஸ்ல போய் நாங்க ரிப்பேர் பண்ணோம்னா வீடு அலாட் பண்ணணும். இங்க டவுன்ஷிப் ஆபீஸ் அங்க நெய்வேலி எப்படின்னா நெய்வேலியில் எல்லாமே கவர்மெண்ட் என்எல்சியோட நிர்வாகம் தான், ஊர் ஃபுல்லாவே என்எல்சியோட நிர்வாகம் தான். அங்கே போய் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க அந்த ஆர்டர் கொடுத்தோன்னு அந்த ஜாயினிங் ரிப்போர்ட் வச்சு அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு போய் இவங்ககிட்ட கொடுத்துட்டு வீடு அலாக்கேட் பண்ணோமா. ஃபர்ஸ்ட் ஸ்டைஃபண்ட் வந்து 700 ரூபீஸ்.
1: ஸ்டைஃபண்ட் 700 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட். எந்த வயசுல? 22 வயசுல வேலைக்கு
0: போயிட்டு. 22 வயசு.
1: சரி. கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைனா வீட்டுல ரொம்ப சந்தோஷம் வந்திருப்பாங்க. சரிங்க சார், இப்ப நெய்வேலியில நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, 700 உங்க முதல் மாச சம்பளம். என்ன சார் பண்ணீங்க, அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா?
0: இருக்கு சார். தாத்தா அப்ப வந்து நோமோ சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாரு, பேராண்டி வந்து இது வாங்கி தருவாங்க சார், பட்டு வேஷ்டி வாங்கி தருவோம் அப்படின்னாரு. அவருக்காக ஒரு பட்டு வேஷ்டி வாங்கி வச்சுக்கிட்டேன்.
1: முதல்
0: மாச சம்பளத்துல ஒரு 100 ரூபாய். அப்ப வந்து பட்டு வேஷ்டி 100 ரூபாய் தான், 100 ரூபாய் வாங்கிச்சேன். அப்புறம் அடுத்த மாசம் சம்பளம் வந்தவொடனே அம்மாவுக்கும் எங்க சித்திக்கும் 2 பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன்.
1: 82 வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அந்த நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்துட்டீங்க சார். அங்க உங்களுடைய வேலையில என்னவா சார் இருந்துச்சு? என்ன விதமான தன்மை உங்களுடைய ரோல் அங்க என்ன இருந்துச்சு?
0: ரோல் வந்து ஆபரேஷன் சார். ட்ரைனிங்ல வந்து பாய்லர் அது அறிமுகம், அந்த 6 மாசம் பீரியட்ல வந்து அது அறிமுகத்து அந்த ஜென்ரேட்டர் அது வந்து ரஷ்யன் உதவியோட பண்ணப்பட்ட 600 மெகாவாட் பவர் ஸ்டேஷன். அது வந்து அப்ப தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லுமே அது பவர் சப்ளை பண்ணும். அந்த இது நெய்வேலி வந்து பிட்டிகட் ஸ்டேஷன் ஒன்று சொல்லுவோம், அங்கேயே நிலக்கரி எடுத்து பக்கத்திலேயே அது பவர் ஸ்டேஷன் வச்சு பண்ற ஆசியாலே முதல் பவர் ஸ்டேஷன். நான் அங்கே ஜாயின் பண்ண உடனே முதல்ல வட்டார மொழி வந்து எனக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையுமே கொடுத்தது. மதுரை இந்த பக்கம் வாங்க போங்கன்னு பேசி பழகியிருப்போம். அங்கே வந்து நீ வா அப்படின்னு தான் பேசுவாங்க.
1: அந்த ஒரு வட்டார மொழி,
0: வட்டார மொழி. என்னுடைய ரூம்மேட் உள்ளவர் வந்து இதுக்கு சந்தைக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை சந்தை, நாங்கள் மெஸ் வச்சுருப்போம். அதில் வந்து மெஸ்ஸில் ஜாமான் காய்கறி வாங்கிட்டு வர மொத்தம் போவோம். சந்தை அன்னைக்கு போவோம். அந்த சந்தையில் போய் அவர் வந்து பேசுகிறப்ப நீ என்ன 81 அப்படிமாரு. அப்போ என்ன 81ங்கிறது 81ம்பாங்க. அது ஒரு இதாக இருந்தது. அப்புறம் ஆப்ரேஷன் வந்தேன். அந்த ஆப்ரேஷனில் வந்து 3 ஷிஃப்ட்டும் ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் இருப்பேன். அப்போ வந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வருவாங்க நைட்டு, ஏன்னா அந்த லோக்கல் ஆளுங்க தான் அவங்கெல்லாம் அந்த ஒர்க்கர்ஸாக இருந்தாங்க. நாங்கள் அதிகாரிகள் வந்து அவங்க வந்து ஒரு இதாக இருந்தாங்க. ஆனால் வருவாங்க, அட்டன் சொல்லுவாங்க, போய் லோக்கலில் வந்து படுத்துக்கிடுவாங்க. ஏதாச்சும் வேலை ஃபோன் பண்ணிச்சோம்னா அப்போ அந்த வேலையை செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அதில் முந்திரி கதிரவேல்னு ஒருத்தர், அவர் முந்திரி வைப்பார், அவர் முந்திரி கதிரவேல்னு அவருக்கு பேர். அவர் என்ன பண்ணுவார், நேராக வந்துட்டு நீ என்ன சார் பிஏ படிச்சுட்டுன்னு உள்ளே இருக்க ஏசி ரூமில், நான் படிக்கலன்னு ஆயில் தொடச்சிட்டு இருக்கேன் வெளியே அப்படிம்பார். நீ என்ன சார் பிஏ, பிஇங் கூட அவருக்கு சொல்ல தெரியாது, நீயும் பாரு அப்புறம் என்ன சாரும்பாங்க. எனக்கு இந்த மொழி வட்டார் மொழி வந்து எனக்கு ஒரு
1: நெருடலாகவே இருந்துச்சு,
0: நெருடல் இருந்துச்சு. ஆனால் என்ன வேடிக்கைன்னா நான் இங்கே ரிட்டையர் ஆகிறப்ப நானே இந்த வட்டார் மொழிக்கு அடிமையாயிட்டேன்.
1: நீ பழகிட்டீங்க அப்படி.
0: பழகிட்டேன்.
1: இப்ப மதுரை, ராமநாதபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல வேலை பார்த்துட்டு, இப்ப நெய்வேலி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை பார்த்தோம்னா உடல் ரீதியா சில உபாதைகள் வரும் சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து அனுபவம்?
0: அப்படி வராது சார், அது ஆக்சுவலா தவறா சொல்றாங்க. இரவுலாம் நெய்வேலியில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வெயில் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, அங்க வந்து மரங்களும் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த சுரங்கம் வந்து ஏற்கனவே மரங்கள் மர காடுகள்ல இருந்து

0: ஒன்றுப்பட்டதுனாலதான் வர எடுக்கிறாங்க. எனக்கு வந்து சின்ன வயதுலேருந்து அமீபியாசிஸ்னு கொஞ்சம் இந்த வயிற்று கலக்கி கலக்கி அப்பப்போ வெளியே போகிற ஒரு டிசீஸ் இருந்துச்சு. சின்ன வயசில் இருக்கும், ஒரு நாலு நாள் இருக்கும் போயிடும். ஆனால் அங்கே போய் நெய்வேலியில் போயிட்டு ஒரு வாரம் இருந்தால் இது முடியும், தாக்கு பிடிக்க முடியல. அதே லூஸ் மோஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய நண்பர் சுந்தர் சிங்கிறவர் என்ன பண்ணார், பஸ்ஸில் வச்சு, அப்போ டைஃபர்லாம் கிடையாது, ஒரு துணியெல்லாம் கட்டி கட்டி வச்சு இங்கே மாதிரி கூப்பிட்டு வந்து எங்கள் சித்தி வீட்டில், எங்கள் சித்தி டாக்டர், அவங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். அவங்க வீட்லயே வச்சு எமிட்டின்ங்கிற இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு போட்டு அது சரியாகிறதுக்கு 53 நாள் ஆயிடுச்சு.
1: 53 லீவில் இருந்திருக்கீங்க? இப்போ
0: லீவ் இல்லை, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து வேணாம், அந்த வேலைக்கு விட்டுரு வேணாம்னு சொன்னேன். எங்கள் சித்தி வந்து இல்லை இல்லை, நீ போய் போ அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே எங்கள் நிறுவன தலைவர் சிஎம்டிக்கு, அப்போ ஜிஎல் டாண்டன்ஜி இருந்தாங்க, அவருக்கு உடனே இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ சரியாச்சு, எனக்கு இந்த 53 நாள் லீவு தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். இமீடியட்டாக ஒரு அடுத்த நாளே வந்து கோன் ஜாயின் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துட்டார்.
1: அதாவது சின்ன வயசில் டேரெக்டாக உங்கள் தலைவருக்கே லெட்டர் தெரியுங்களா?
0: ஆமாம், எனக்கு அது வந்து தெரிஞ்சு என்னதுன்னா தெரியாமல் எழுதுனதில்ல, அது எழுதிட்டேன். அங்கே நான் போன ஒன்று இங்கே எங்கள் ப்ராஜெக்ட் ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்போ சீனிவாசராவன் ஒரு சீஃப் இன்ஜினியர் இருந்தாங்க. அவர் வந்து இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரூல்ஸ்லாம், நமக்கு வெளியாமல் அப்படி பழமா இவரோட்டு தனியாக பண்ணி வச்சு பண்ணிட்டான் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களே அதுக்கப்புறம் நோட்டு போட்டு ரேட்டிஃபிகேஷன் பண்ணாங்க எனக்கு அந்த லீவுக்கு. பண்ணிட்டு 2 ப்ரொபேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களை பேச்சிலே நீ கடைசி சீனியாரிட்டியில் வச்சுட்டாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கெப்பாசிட்டி முழு கொள்ளளவு வந்து அந்த நிலையம் அடைஞ்சிச்சு. 600 MW முழு கொள்ளளவு உற்பத்தி பண்ண முடிஞ்சோம்னா 570, 560 இப்படி தான் எல்லா யூனிட்லையும் சேர்த்து டோட்டல் வரும். நாங்கள் அந்த எங்கள் பேட்ச் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் 600 MW அந்த உற்பத்தி அதில் முழுசாக வந்தது. 50 MW 48 அப்படியே 2 கழிஞ்சு போய் பார்த்தா கம்மியாக வரும். அது இல்லாமல் 51 இப்படிலாம் ஓட்டி கடைசியில் 600 MW டச் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சு. உடனே இதை பார்த்த நிர்வாகம், அன்றைய நிர்வாகம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு பேக், ஹேண்ட் பேக் 10 ரூபா அவ்வளோதான், அந்த காலத்தில் 10 ரூபா இருக்காது, அவ்வளோ மதிப்பு கம்மியான ஒரு இதுதான். அதை வந்து கொடுத்தாங்க சார், எல்லாரும் வாங்கிட்டாங்க, அந்த ஒர்க்கர்ஸ் வாங்கினாங்க, நாங்களும் வாங்கினோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே ஒர்க்கர் வராங்க, வந்து இப்படி பார்ப்பாங்க அந்த டிஸ்பிளே பார்த்துட்டு, சார் இப்போ எவ்வளோ சார் ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி 1 இருந்திருக்கேன், 1 கூட அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்காது. ஒரு சின்ன ஒரு இன்சென்டிவ் கொடுத்தது அவங்களுக்கு பயங்கர ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு பேக் அவங்க வந்து கேட்பாங்க, எவ்வளோ சார் ஓடுது, எவ்வளோ சார் ஓடுதுன்னு சொல்லி. அப்போ வந்து போனஸ் இஷ்யூ வந்தது, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து அந்த என்எல்சியில் தான் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு போனஸுங்கிற ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இந்த 8.33 கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பேரம் பேசி மினிமம் போனஸ், அப்புறம் பேரம் பேசி 10% 15% ஒவ்வொரு வருஷம் பேசுவாங்க, யூனியனும் மேனேஜ்மெண்ட் பேசுவாங்க, கொடுத்துருந்தாங்க. இந்த சேர்மன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு பேனஸ் போனஸ், எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி போனஸ் வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு கூட தான் வரும் அப்படின்னு இவங்க நம்பல. அப்போ வந்து அந்த ஒர்க்கர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பட்டய பொறியாளர்கள் டிப்ளமோ வச்சிருக்காங்க அந்த அவங்க சங்கத்திலையும் நாங்களுமே சேர்ந்து தான் பண்ணோம் முதல் நாள் பண்ணோம். பட் அடுத்த நாள் வந்து எங்க சங்கத்தில் பொறியாளர் சங்கத்தில் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டோட மாறிட்டாங்க, போயிட்டு நாங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ போலீஸ் ஃபிளாக் மார்ச் அது நிறைய இருக்கும். அந்த எங்களோட உடன் வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா பட்டய பொறியாளர்கள், அவங்க வந்துட்டு பட்டச்சோறு பட்டதாரி அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த உள்ள வேலை பார்க்குறப்ப எங்களுக்கு அந்த ஃபுட்டுக்கு அவையர் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக நாங்கள் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்கு தோட்டு போச்சு. ஆனால் வந்து ஒர்க்கர்ஸ் கெயின் ஆனாங்க, அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு போனஸ் சைன் ஆச்சு, அவங்க வந்து 8.33% வாங்கலை, 20% மேலே போனஸ் கிடைச்சது அவங்களுக்கு.
1: ஆஹா, வெற்றி சார், பெரிய வெற்றி.
0: அவங்க வெற்றி.
1: சரிங்க சார், இன்னொன்று, இப்போ வந்து நல்ல உங்களுடைய பணி அனுபவங்களை நிறைய சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுக்கிடையில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களை நான் கேட்டே ஆகணும். உங்களோட திருமண வாழ்க்கை, எப்போ திருமணம் பண்ணீங்க, உங்கள் மனைவி, உங்களோட குழந்தை, குடும்பம், பேரன் பேத்தி இருந்தால் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: சரிங்க சார். அதாவது சார்,
1: 1990
0: எனக்கு திருமணம் ஆனாச்சு, மனைவி பேர் சித்ரா.
1: எந்த ஊர் அவங்க?
0: அவங்க பரமக்குடி. முதல் குழந்தை வந்து 94 பிறந்தது, பெண் குழந்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எங்கள் பாட்டி மேலே எனக்கு பாசம் அதிகம் வந்துட்டு. அவங்க பேர் வந்து பொன்னத்தா, பொண்ணுத்தாயிம்பாங்க, பொன்னத்தா. இன்னும் சின்ன வயசில் எல்லாருமே பொன்னத்தா பேரன் அப்படிம்பாங்க. அவங்க நினைவாக என் மகளுக்கு வந்து பொன்னிங்கிற பேர் வச்சேன்,
1: ஒரே ஒரு பொண்ணா.
0: அப்புறம் அடுத்தது 2 அப்புறம் 96 வந்து ஒரு பையன் பிறந்தான், அவனுக்கு பேர் வேங்கட பிரசாத்னு பேர் வச்சோம். என் மகளுக்கு வந்து 3 ஒரு பேத்தி இருக்கு, அகிராங்கிற பேர்ல.
1: மகன் என்ன பண்றாங்க இப்ப?
0: மகன் வந்து சிங்கப்பூர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மருமகன் வந்து ஏர்பஸ்ல ஒர்க் பண்றாங்க.
1: எந்த ஊர்ல?
0: பெங்களூர்ல இருக்காரு. நெய்வேலி வந்து ஒரு சொர்க்க பூமி.

0: ஏஐடியில் வந்து ஆல் இண்டியா ரேங்கில் வந்து 560 ரேங்க் எடுத்தான் சார் ஜென்ரலில். அப்புறம் அதனால அவனுக்கு வந்து ஐஐடி சென்னையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிது.
1: என்ன பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க?
0: அவன் வந்து ஊபர் கம்பெனியில் அமெரிக்காவில் இருக்கான் சார். அவனுக்கும் கடந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, காதல் திருமணம் அந்த மைக்ரோசாஃப்ட்டில் மறுபடியும் ஒர்க் பண்ணுறாங்க.
1: சரிங்க சார். இப்போ ஒரே பையன் ஒரு பொண்ணு ரெண்டே பேர் தான் உங்களுக்கு.
0: ஆமாம்.
1: உங்களுடைய வேலை அனுபவத்தில் மறக்க முடியாத ஒரு பசுமை மாற நினைவுகள் அப்படி ஒன்றுனா எதை சார் சொல்லுவீங்க? என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது இது விஷயத்தை. வேலை பார்த்ததில் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படி கூட சொல்லிக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார்.
2: இதுவரை நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் சிங்கம் 1 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் எல்லாமே என்ற அசாதான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் அறிவியல் சார்ந்த பல்வேறு தகவல்கள், அதை சார்ந்த நிபுணர்கள், மக்களிடம் அறிவியலை கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அறிவியலானது நம்மை சுற்றி இருக்கின்றன. அறிவியல் உலகில் என்னென்ன விடயங்கள் உள்ளன, அந்த அறிவியலில் நாம் எங்கு உள்ளோம், நம்மை சுற்றி ஏற்கக்கூடிய அறிவியல் என்ன கூறுகிறது அப்படின்றத பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம், பேசிக்கொண்டு வருகின்றோம், தெரிந்து கொண்டு வருகின்றோம், அறிந்து கொண்டும் வருகின்றோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இனத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது நம்ம வீட்டுலேயும் இருக்கும், காட்டுலையும் இருக்கும், அதை பார்த்தா கொஞ்சம் நமக்கு பயம் ஏற்படும். அதை நம்ம சொலவடையாக கூட சொல்லுவோம், என்ன எனக்கே சிலந்தி வேலை பின்னறியா அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம சின்னதாக பார்க்கக்கூடிய இந்த சிலந்தி, இந்த உயிர் சூழலில் அதனுடைய பங்கு என்ன, அந்த சிலந்தினா அது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான விஷயங்கள் என்ன, அது இனம் பூச்சியா இல்லை வந்து வண்டா இல்லை அதனுடைய மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா. நம்ம வீட்டில் ஒரு மூலையில் வந்து ஒட்டடை அப்படின்னு சொல்லி நம்ம க்ளீன் பண்ணிடுறோம், ஆனால் அந்த ஒட்டடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல்வேறு சிந்தனை தூண்டக்கூடிய சிந்திக்க வைக்கும் சிலந்தி வலை அப்படின்ற மைய கருத்தில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய மதுரை திருவேடகம் விவேகானந்த கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருங்க நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: வலை அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம், இப்போ தான் நம்ம வலைதளம்னு வந்திருக்கிறோம், ஆனால் முன்னாடி வலை அப்படின்னாலே சிலந்தி வலை அப்படி தான் ஞாபகம் வருது. இப்போ வீடுகளில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன மூலைகளில் ஒட்டடை அடிக்கலாம் இருக்கும். காடுகள் பகுதியில் போனோம்னா ரொம்ப அழகான ஒரு வடிவமைத்து ஒரு சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கும், அது உணவு தேவைக்காக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை கடந்து சென்று விடுகிறோம், ஆனால் சிலந்தி வந்து இந்த இயற்கை சூழலில் முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சில தரவுகள் நமக்கு சொல்லுது. முதல்ல சிலந்தி அப்படின்னா அது என்ன வகை, என்ன இனம் சார்?
3: சிலந்தின்னு பார்த்தோம்னா பொதுவாக மக்களிடையே அதோட கருத்து என்னென்னா அது பூச்சி அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் சிலந்தின்றது பூச்சி கிடையாது, அது கணுக்காளிகள் தொகுதியைச் சேர்ந்தது. ஆர்கினிட், அதாவது அரக்கினிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையைச் சார்ந்தது. எனக்கு பூச்சி இனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக தலை, மார்பு, வயிறு இந்த மூன்று அமைப்புகள் இருந்தால் தான் அதை பூச்சின்னு சொல்லுவோம். இங்கே சிலந்தியை பொறுத்த வரைக்கும் தலையும் மார்பும் சேர்ந்த ஒரு பகுதியும் வயிறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக மட்டும்தான் பிரிஞ்சிருக்கும். இது போக பூச்சியை பொறுத்த வரைக்கும் 6 கால்கள் இருக்கும், ஆனால் சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் 8 கால்கள் இருக்கும். அதனால இதை தனியாக வேறு வகையில் பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு அரக்கினிட் அப்படின்னு சொல்லி பேர்.
2: ஓஹோ, அதான் நம்ம விளையாட்டு கூட சொல்லுவோம், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்லாம் நிறையா நகைச்சுவையாக கூட சொல்லுவோம். மற்ற உயிரினங்கள் வந்து இந்த கால் அப்படின்ற அமைப்பில் வந்து இப்போ பட்டாம்பூச்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு உணர்வு நீச்சலாக செயல்படும். சிலந்திக்கு எப்படி சார்? 8 கால்கள் இருக்குது. இப்போ அக்டோபஸ் பார்த்தோம்னா ஒரு 8 கைகள்னு கூட சொல்லலாம், இது ஒரு 8 கால்கள் இருக்குது. அறிவியல் இயற்கையின்

0: கடைப்பாக அந்த எட்டு கால் வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஏதாச்சும் ஒரு பின்புலம் இருக்கும் இல்லையா?
1: இப்போ எட்டு கால்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்டு காலுமே உணர்வு உறுப்பாக தான் செயல்படும். அது நகர்வதற்கு மட்டும் இல்லாமல் இடப்பெயர்ச்சி உறுப்பாக மட்டும் இல்லாமல் உணர்ச்சி உறுப்பாகவும் செயல்படும். கால்களில் மட்டும் இல்லாமல் உடலில் எல்லா பாகங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ரோமங்கள் தனியாக இருக்கும். அந்த ரோமங்களுக்கு ரெண்டு விதமான பண்புகள் உண்டு. ஒன்று, அது காற்றில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை வந்து உணரக்கூடியது, விண்டு கரண்ட் சொல்லுவோம், அதை உணரக்கூடிய தன்மையும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகளை ரிசீவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பண்புகள் வந்து இந்த ரோமங்களுக்கும் கால்களுக்கும் உண்டு. இப்போ ஒரு வலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வலையில் இது கட்டி முடிச்சுட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன பூச்சி மாட்டுச்சு அப்படின்னா, சின்ன பூச்சிக்கும் பெரிய பூச்சிக்கும் உள்ளக்கூடிய டிஃப்ரெண்ட், அது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுகுதோ அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கால்களுக்கு உண்டு சார்.
0: இப்போ கால்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எட்டு கால் பூச்சினா எட்டு கால் இருக்குது அப்படின்றது. சில பூச்சினங்களுக்கு இப்போ இந்த தேனி பார்த்தோம், கொசு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கண்களுடைய அமைப்பு கூட்டமைப்பாக இருக்கும், இல்லை தனி கண்களாக இருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப ஜூம் பண்ணிலாம் பார்த்துட முடியாது. அப்போ இந்த சிலந்தி வகைகளுக்கு இருக்கக்கூடிய கண் அமைப்புகள் எப்படி செயல்படும், எத்தனை கண்கள் இருக்கும்?
1: பொதுவாக சிலந்திக்கு எட்டு கால்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சிலந்திகளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கண்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. எட்டு கண்கள் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து எட்டு கண்கள் உடையக்கூடிய சிலந்திகள் தான் நிறையா. அதுக்கப்புறம் ஸ்பீசிஸை பொறுத்து மாறும், அதோட சிற்றினங்களை பொறுத்து ஆறு கண்கள், நான்கு கண்கள், அந்த அமைப்புகள் இருக்கும். இந்த கண்களை வச்சு தான் அதோட குடும்பங்களையே பிரிப்பாங்க சார்.
0: சரி, கண்கள் வந்து இப்போ சில விலங்கினங்கள் வந்து வெள்ளை கலர் தான் தெரியும், இந்த கலர் தான் தெரியும். இப்போ பூக்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த அட்ராக்ஷனில் போயும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த கண்கள் வந்து சில நேரங்கள் நம்ம பார்க்குறப்ப இருட்டுக்குள்ள சில விலங்கினங்களுக்கு இந்த ரேடியம் அப்படின்னு இருக்கும், அந்த ரேடியத்தினுடைய இது சிலந்திகளுக்குள்ளே இருக்குதா?
1: கிட்டத்தட்ட ஒரு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் இதுக்கும் உண்டு சார்.
0: இன்ஃப்ராரெட் இருக்கும்
1: இருக்கும்.
0: இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியெலாம் பண்ணிட்டு போகிறப்ப நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சிலந்தி வகைகள் என்னென்ன அதிகமாக இந்த பக்கம் தென்படுகிறது?
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் ரீஜியன், ஹில்ஸ், அதாவது மலைப்பகுதிகள், தரைப்பகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கும் வேறு விதமான சிற்றினங்கள் வந்து காணப்படும் சார். உதாரணத்துக்கு தரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜம்பிங் ஸ்பைடர்னு சொல்லக்கூடியது நிறையா இருக்கும் சார்.
0: ஜம்பிங் ஸ்பைடர்னா
1: இப்போ கிரவுண்டில் வந்து அதாவது புற்களில் தாவக்கூடியது, தாவி தாவி ஓடக்கூடியது, அதுக்கு பேரே தாவும் சிலந்திகள் அப்படின்னு தான் பேர் சார். அது வந்து பொட்டன்ஷியல் ப்ரெடேட்டர்னு சொல்லக்கூடிய வகைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நிலப்பரப்புகளில் வந்து இப்போ விவசாய நிலங்கள்லையாக இருக்கட்டும், புல்வெளிகளாக இருக்கட்டும், இங்கே ஃபுல்லாக அந்த தாவும் சிலந்திகள் தான் அதிகமாக இருக்கும். மலைப்பிரதேசங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிலந்திகளோட வகைகள்ன்றதை விட அதோட பியூட்டி அழகே வந்து தனியாக இருக்கும் சார். கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வண்ணமயமாக, சைஸ் ரொபஸ்டிக்காக பெரிய சைஸில் அந்த மாதிரிலாம் இருக்கும் சார்.
0: என்ன இப்போ சில சிலந்திகள்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியில் போகிறப்ப பார்த்துருக்குறேன், அதோடய கால்களில் இரட்டை கோடுகள் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கும், பார்க்குறப்ப பெருசாக இருக்கும். அந்த வலையில் உட்காந்துருக்கப்பவே அந்த பக்கத்தில் போயிடக்கூடாது, நமக்கு ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். பொதுவாக இயற்கையினோட படைப்பில் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம வந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த சிலந்தி, இந்த மனிதர்கள் இதற்கான இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சார் நம்ம பார்க்கலாம் பொதுவாக? ஏதாவது இயற்கையும் மனிதனும்,
1: இயற்கையும் மனிதனும் எடுத்துக்கிறது விட சிலந்தியும் மனிதனும்ல இப்போ நான் டைரெக்டாகவே சொல்லிடலாம். இப்போ சிலந்தி வந்து மனிதனுக்கு எந்த விதத்துலலாம் உதவும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஒரு பூச்சி கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி நம்ம சிலந்தியை வந்து சொல்லலாம். ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டில் சிலந்திகளை பார்த்தா நம்ம விரட்டுவோம், ஆனால் இதே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஹெல்ப் மாதிரி ஃபார்மர்ஸுக்கு யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பூச்சிகளை வந்து இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டிஸ் வந்து சிலந்திகளுக்கு வந்து உண்டு. ஸோ அந்த அளவுக்கு இது ஒன்று. இயற்கை சூழலை பொறுத்த வரைக்கும் உணவு வலை அப்படின்னு சொல்லுவோம். உணவு வலைனா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது, ஒன்றை ஒன்று உண்டு வாழக்கூடியதுன்னு சொல்லுவோம். அப்படி வாழும்போது இது வந்து பொட்டன்ஷியல் ப்ரிடேட்டர்ன்றதுல லெவலில் கார்னிவோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஊனுண்ணிகளாக இருக்கும், சின்ன சின்ன சிறிய பூச்சினங்களை உண்ணக்கூடிய வகைகள் இருக்கும். இதையும் சாப்பிடக்கூடிய பறவைகள்ன்றது உண்டு, பள்ளிகள், தவளைகள், பறவைகள், இது எல்லாமே வந்து சிலந்தியும் சாப்பிடும்.
0: சிலந்தி
1: அப்போ அதுகளுக்கு உணவாகவும் பயன்படுது, இதுக்கும் உணவு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இயற்கை சூழ்நிலையை ஒரு சமநிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து சிலந்திகளுக்கு உண்டு.
0: உணவு சங்கிலியில் முக்கியமான பங்கு,
1: உணவு சங்கிலியிலையும் உணவு வலையிலையும் முக்கியமான ஒரு பங்கு வந்து சிலந்திக்கு உண்டு.
0: மற்ற பூச்சிகள் வந்து இந்த மாதிரி உமிழ்நீர் வச்சோ இல்லை அது வந்து ஒரு கம் வச்சோ அந்த வலைகள் பின்னுறதில்லை. இப்போ இது இது பண்ணக்கூடிய அந்த வெளியேறக்கூடிய அந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த நரம்பு மாதிரி இருக்குது, அறிவியல் ரீதியாக ஆக்சுவலாக அது என்ன சார்?
1: ஆக்சுவலாக அதோட பின் பகுதியில் நமக்கு மலத்துளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே அதோட உடலில் பின்புறத்துல இருந்து சின்னதாக ஒரு துளை இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பின்னர்ட்னு பேர். அதிலிருந்து கம்மோட செக்ரீட் பண்ணும், அப்படி செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த நூல் இலையை வந்து பின்னங்கால்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் வந்து எப்படி பிளான் பண்ணி கட்டுவாங்களோ அதை விட ரொம்ப அருமையாக கட்டக்கூடியது. அந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைன் பிடிச்ச மாதிரியே கட்டும். இப்போ படங்களில் பார்க்குறோம் ஸ்பைடர் வெப் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு ஷேப் இருக்கோ, ஆக்டகோனலுக்கு தாண்டி இருக்கோ, அதே மாதிரி பக்குவமாக கட்டக்கூடியது.

0: இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூல் இலைகள்லேயே வித்தியாச வித்தியாசமான டைப் இருக்குது. நெகிழக்கூடிய தன்மையுடையது, உறுதியான தன்மையுடையது, இது போக அதில் வந்து ஒட்டும் தன்மையுடையது. இந்த மாதிரி வித்தியாசமான நூலிலைகள்லாம் அதனால் உற்பத்தி பண்ண முடியும்.
1: அது வந்து பூச்சிகள் வந்து அதில் வந்து விழுகணும், அதுதான் அதோடைய பிளானிங். ஒரு பிரெடேட்டர் இங்கே சொல்கிற மாதிரி எப்படி வேட்டையாடுன்றது ஒரு நுணுக்கமாக சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்குது.
0: அதாவது பறந்து வரக்கூடிய பூச்சிகள் வந்து பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வலைபின்னல் அமைப்பு அப்படின்றது.
1: சரி, அது தங்குமிடத்துக்காக அது செய்கிறது இல்லை.
0: தங்குமிடத்துக்காக செய்யலை சார். அது உணவுகளை வந்து பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வலைபின்னல் அமைப்பு.
1: ஓஹோ. இப்போ நம்ம வெளியான இப்போ இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சிலந்தி கடித்த உடனே ஒரு மரபணுலாம் மாறுற மாதிரி அது கற்பனை ஒரு சித்திரமாக கூட இருக்கலாம். இந்த பூச்சிகளில் வந்து சிலந்தியில் விஷம் உள்ளவை விஷமற்றவை எப்படி நம்ம பார்க்குறோம்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே விஷம் இல்லாத மாதிரி தான் ஓரளவுக்கு தெரியுது. ஒருவேளை காட்டுப்பகுதியில் போகிறப்ப இல்லை வந்து வட இந்தியாவில் வேறு கண்ட்ரிகளில் இந்த மாதிரி சிலந்திகள்லாம் கொஞ்சம் விஷம் இருக்குது, எந்தெந்த சிலந்திகள்லாம் விஷம்லாம் இல்லை அப்படின்ற எப்படி சொல்லலாம்?
0: பொதுவாக வந்து சிலந்திகள் இப்போ மனிதனை தாக்குற அளவுக்கு விஷங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வைல்டு ரீஜன், அதாவது காட்டுப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது. இப்போ டாரண்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்லாம் அந்த மாதிரி அதிக அளவில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வலி தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான், இறப்பு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் வந்து பாய்சனஸ். மற்றபடி தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து உண்டு. காரணம் வந்து அதோட இறையை மட்டும் பிடிச்சு அதுகளை விஷத்தை செலுத்துறதுக்கான அளவுக்கு தான் அதுகளுக்கு வந்து விஷம் வந்து படைக்கப்பட்டுள்ளது.
1: இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு மயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆண் மயிலுக்கு ஒரு தொகை விரிக்கக்கூடிய பண்பு இருக்குது, பெண் மயிலுக்கு தொகை விரிக்க முடியாத ஒரு இயற்கையின படைப்பு. எல்லா சிலந்திகளும் வலைகள் பண்ணி தான் வேட்டையாடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா?
0: எல்லா சிலந்திகளுமே வலைப்பின்னல் பண்ணி தான் வந்து வேட்டையாடணும் அப்படின்றது இல்லை சார். ஒரு சில ஸ்பீசிஸ் மட்டும்தான், அதாவது வெப்டு ஸ்பைடர் நான் வெப்டு ஸ்பைடர்னு ரெண்டாக பிரிப்பாங்க. வலை கட்டி வசிக்கக்கூடியது, வலை கட்டாமல் வேட்டையாடக்கூடியது அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுப்பாங்க சார். இதில் வலை கட்டுறதுன்றது இந்த சிறிய பூச்சி இனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் சார். மற்றபடி இப்போ ஜம்பிங் ஸ்பைடர் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், அந்த ஜம்பிங் ஸ்பைடர்ன்றது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும், அதுக்கு வந்து வெப்பு கட்டாக தெரியாது, வலை பண்ணல் பண்ணாது, டைரெக்டாகவே ஒரு இறையை தேடி வேட்டையாடக்கூடிய தன்மையுடையது. இன்னொன்று ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது, ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஓடி ஓடி வேட்டையாடும். இது ஒரு வகைகள் இருக்கு, இது ஒரு வகைகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று ஒரு டைப் இருக்குது, ஆர்பு வெப்புன்னு சொல்லுவாங்க. ஆர்பு வெப்புனா இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெட்டை கோடுகள் இருக்கிற மாதிரி கால்கள் தெரியுது, அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமே நாலு கால் இருக்கிற மாதிரி தான் தெரியும்.
1: ஆ ஆமாம், அப்படி தான்.
0: ஆனால் அது ரெண்டு ரெண்டு ஜோடி கால்களை ஃபுல்லாக சேர்த்து சேர்த்து வச்சுருக்கும்.
1: சரி சரி, அதிகமாக பார்த்தது அதுதான்.
0: இது வந்து வலை வந்து ரொம்ப சுமாராக தான் கட்டுவோம். வலைகளில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக வந்து ஒரு இசட் பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட வலைகளில் வந்து மாற்றுறதுன்றது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த அர்ஜியோப் ஸ்பைடர்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா பூக்களுக்கு இடையில் ஒளிஞ்சிருக்கும். அங்கே வரக்கூடிய பூச்சிகள் வந்ததுக்கப்புறம் அந்த பூச்சிகளை வந்து வேட்டையாடக்கூடிய தன்மை. இப்போ நம்ம அது வேட்டையாடுதுன்னு சொன்னால் அது முழுசாக முழுங்கிறாது, இறையை விழுங்கிறாது.
1: சரி,
0: அதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய சார்களை மட்டுமே உறிஞ்சு கம்ப்ளீட்டாக அந்த சார்கள் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்மையுடையது தான் அந்த வேட்டைத்தன்மை.
1: உள்ள இருக்க சார்களை உரி,
0: சார்களை மட்டும்தான் உரியும்.
1: தோல் பகுதியை ஒன்று,
0: தோல் பகுதியை ஒன்றுமே பண்ணாது.
1: ஓஹோ.
0: நீங்கள் அந்த வலையிலே மிச்சம் இருக்கும் பார்த்துருப்பீங்க, ஏதாவது பூச்சின்னா அது காஞ்சி போய் தான் இருக்கும்.
1: ஓ, அதுக்கு காரணம் அந்த சிலந்தி,
0: அது உடல் திரவத்தை ஃபுல்லாக உரியக்கூடிய தன்மை.
1: ஓஹோ. இப்போ பட்டாம்பூச்சிகள் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ஸ்டால்க் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சிகள் அப்படிலாம் இருக்கும். சிலந்திகளுக்கு பற்கள் அமைப்பு அது எப்படி சார் பொதுவாக இருக்கும்?
0: பற்கள் அமைப்புன்றது முதல் இந்த விஷம், விஷத்தை இறக்கக்கூடியதுக்கு முன்னாடி பெடிபல்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுக்கு இருக்கும், அந்த கொடுக்கை வச்சு தான் ஃபுல்லாக வந்து விஷத்தை இறக்கும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம பைட் பண்ணி சூ பண்ணால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி மவுத் பேட்டர்ன் தான், அந்த வாய் அமைப்பை வச்சுக்களே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணோம்னா உரியும். மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக அதாவது சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு சுருள் குழாய் அந்த மாதிரி எதுவுமே
1: அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வலிமையானது அப்படின்னா நமக்கு எப்படி தோற்றம்னா ரொம்ப ஒரு கனமாக இருக்கணும், கடினமாக இருக்கணும், ஒரு இரும்பு மாதிரி இருக்கணும், பெருசாக இருக்கணும், பாறை மாதிரி இருக்கணும், இதுதான் வலிமையானதுன்னு நம்ம வந்து உவமைப்படுத்திக்கிறோம். ஆனால் சிலந்தி வலைகள் அதை விட வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது சீக்கிரம் காத்தடிச்சால் அதை வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்ல வந்து ஒரு உள்வாங்கி இருக்குமே தவிர அது அந்து போகாதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா சார் பொதுவாக?
0: இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை சார். காரணம் என்னென்னா அதோடய ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு விதமான இலைகள் இருக்கும். ஒன்று கட்டமைப்பு இலைகள்னு சொல்லிட்டு அந்தந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெகிழக்கூடிய தன்மை, இப்போ நீங்கள் அந்த நெகிழ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாணல் புல் அப்படின்றது எவ்வளோ பெரிய காத்தடித்தாலும் வளையும், அதே மாதிரி தான் இந்த வளையும். இதுவும் நெகிழக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கிறது ஃபுல்லாமே நெகிழக்கூடிய தன்மையுடையது. இதுக்கிடையில் அங்கங்கே பசைகள் போன்ற அமைப்புகள் வந்து இருக்கும். இந்த பசைகள் போன்ற அமைப்பு மட்டும்தான் இறையை வந்து ஸ்டிக்கான் பண்ணுறதுக்கு, அதை ஒட்டிக்கக்கூடிய தன்மைக்கு காரணமானது. அதனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகிழக்கூடிய தன்மை,
1: நெகிழக்கூடிய தன்மை.
0: அப்போ வந்து எந்த காத்தடிச்சாலும் அதனால் தாங்கி ஸ்டெப்பானா நிற்க முடியும்.
1: பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பூச்சியாக இருக்குது, சின்ன சிலந்தியாக தான் இருக்குது. அதனுடைய

0: அதாவது சைக்கிள் சொல்லுவாங்க, அவருடைய முழு வாழ்நாள் அது எத்தனை மாதமா இல்லை அதை தாண்டி வருடங்களா, அது எவ்வளோ நாள் சார் உயிர் வாழும் பொதுவாக ஒரு சிலந்தி வகை?
1: சிற்றினங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இனங்களுக்கும் அந்த வாழ்நாள் வந்து மாறுது சார். இப்போ ரொம்ப சின்ன அளவிலான பூச்சிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வாழக்கூடியது. இதே இது வந்து காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய வைல்டு டைப் அந்த சிற்றினங்களை பொறுத்த வரைக்கும் 30 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்ததுக்கான ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது சார்.
0: 30 வருஷம் வரைக்கும்
1: பெண் பூச்சிகள் வந்து இருந்திருக்கு, ஆண் பூச்சிகள் 10 வருடங்கள் வரைக்கும் இருந்திருக்கு.
0: ஓஹோ, ரெக்கார்டிக்கெல்லாம் வந்து நம்ம டேட்டாவை பார்க்குறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் எவ்வளோ நாள் சார் பொதுவாக இருக்கும் சிறந்தைகள்?
1: இது சிறிய வகையில் வர்றதுனால 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் சார் அதனால் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா அதுக்கும் ஒரு இனப்பெருக்க காலங்கள்ன்றது வரும். இனப்பெருக்க காலங்கள் வரும்போது நம்ம கேஷுவலாக சொல்லணும்னா கனிபாலிஸ்டிக் பிஹேவியர் பண்ணுவாங்க. ஒரு ஆண் பெண்ணை அட்ராக்ட் பண்ணி அது வந்து இனப்பெருக்கம் மேற்கொள்ளும் போது இனப்பெருக்கம் முடிஞ்ச உடனே அல்லது இனப்பெருக்கத்துக்கு முன்போ சில பெண் இன சிலந்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து சாகடிக்கிற அளவுக்கு அதுக்கும் விஷத்தை இறக்கி அதோட சாறுகளையும் உரியக்கூடிய தன்மை உடையது. இந்த கன்னிபாலிஸ்டிக் பிஹேவியர்னாலேயே அதோட வாழ்நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்.
0: ஓஹோ, இதுக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பொதுவாக இப்போ நம்ம வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய சிலந்தி வலையை பார்த்தோம்னா நம்ம ஒட்டடை அடிச்சிடறோம் போயிடும், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஒரு கூடு கட்டுது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த பறவை இனங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடு கட்டவோ இல்லை அணில்கள் வந்து ஒரு கூடு கட்டவோ ஒரு இடத்த தொடர்ந்து வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்சர்வேஷன், இது நமக்கு சரிப்பட்டு வருமா, இது வந்து ஒருவேளை முட்டையிடுவதற்கு உகந்த இடமானு பறவைகள்லாம் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த வலை பின்னுவதற்கு தகுந்த இடமா அப்படின்றது எப்படி தேர்ந்தெடுக்கும் முதல்ல சிலந்தி?
1: அது மனிதனோட டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அது தொந்தரவுகள் இல்லாத இடத்த ஒரு கார்னர் ஒரு ஆங்கிள் வீட்டோட அந்த மேல் பகுதினு எடுத்துக்கிட்டு மேல்கூரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேல்கூரையில் ஒரு விளிம்பு பகுதியில் மட்டும்தான் அது கட்ட ஆரம்பிக்கும். இப்போ தொந்தரவு செய்யப்படாத பகுதியில் ஈவன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் கூட ஒரு கார்னரில் இருக்கும். ஈவன் அவ்வளோ வந்து மனித நடமாட்டங்கள் இருந்தாலுமே அதுக்குன்னு தொந்தரவு செய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் அது தேர்ந்தெடுக்கும். அங்கே மட்டும்தான் அது தன்னோட சிலந்தி வலைகளை வந்து கட்ட ஆரம்பிக்கும். அதோட கட்ட ஆரம்பிக்கக்கூடிய பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக மொதல் ஆரம்பிக்கும், ஜிக்ஸாக்காக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும்.
0: மருத்துவ ரீதியான அணுகுமுறை, இப்போ வந்து சிலந்திகள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, என்ன வகையான ஆராய்ச்சிகள் சிலந்தியை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்குது, அதிலிருந்து நம்ம என்ன மருத்துவ ரீதியாக அதிலிருந்து என்ன நம்ம கிடைக்கப்படுது, அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லுங்கள்.
1: சிலந்தியோட வலைகளை தான் இப்போ மருத்துவத்துறையில் நிறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிலந்தியோட வலைன்றதே கிட்டத்தட்ட 70% மேலே புரதம், அந்த புரதத்தில் வந்து நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட்டிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது, அதாவது ரத்தம் உறைதலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. அப்போ மருத்துவ ரீதியாக அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் பேடுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹெரனியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்க நோய்களுக்கு இந்த வலைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக மருத்துவத்தில் வந்து நிறைய வியாதிகளுக்கு அதை கிளாட்டிங் ஃபேக்டர்ன்றதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு அந்த புரதங்கள் பயன்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாங்க. இன்னும் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய உயிர் எதிர் விளைபொருள் அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பாக்டீரியாக்கு அகேன்ஸ்டாக நுண்ணுயிர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
0: இப்போது சிலந்தி வலைன்னு சொல்கிறப்ப அது வந்து அங்கங்கே விரிஞ்சிருக்கிறப்ப நம்ம பெரிய அமைப்பு மாதிரி தெரியுது. இப்போ பஞ்சுமிட்டாய் மாதிரி தான், பஞ்சுமிட்டாய் பெருசாக இருக்கும், இப்படி பிடிச்சோம்னா கைக்குள்ளே அடங்கிடும். இப்போ இந்த உமிழ்நீரை வச்சு எவ்வளவு நம்ம அதுலேருந்து இந்த ப்ரோட்டீன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதற்கான அதிகமான தேவைகள் இருக்கும் இல்லையா, அது எப்படி எடுக்கிறாங்க பொதுவாக?
1: பொதுவாக அதை எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்ன காம்பவுண்ட் அப்படின்றது அந்த சேர்ம பொருட்கள் தெரிஞ்சது அப்படின்னா அந்த சேர்ம பொருட்களை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அதுதான் வந்து பொதுவாக நடந்துகிட்டு இருக்குது மருத்துவத்துறையில்.
0: வெளிநாடுகளில் இதை பற்றின ஆராய்ச்சிகள்
1: போயிட்டுருக்கு. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இதனால் தொடர்ச்சியாக அந்த சிலந்தி வலைகளை பின்ன முடியும்.
0: 3 கிலோமீட்டர்
1: வரைக்கும் கூட அதனால் பின்ன முடியும்.
0: ஓ,
1: அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு கம்பளி போர்வை பொத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அதனால் தொடர்ச்சியாக கூட கட்ட முடியும்.
0: அது இன்னொரு ஒரு சந்தேகம், இப்போ அது கட்டுற வலையில் வந்து எல்லாம் சிக்குது ஆனால் தான் சிக்க மாட்டேங்குதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இப்போ மற்ற பூச்சிகள்லாம் சிக்கிடுது ஆனால் அந்த வலையில் இது ஓடி ஓடி ஓடி ஓடி வருது, அப்போ இது சிக்கிற வாய்ப்பு இல்லை, வேறு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு இருக்குது அதுக்குள்ள கால்கள்.
1: ஸ்பெஷலைஸ்ன்றது கால்களுக்கு அந்த பண்புன்றது வந்து சென்சேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன், உணர்ச்சிகள் வந்து அந்த கால்களில் இருக்குது அப்படின்ட்டு. கட்டினதே வந்து அதே சிலந்தி தான். ஸோ அதனால் கட்டக்கூடிய அந்த கட்டமைப்பு அதுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டதாக இருக்கும். ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் பசைகள் இருக்குன்றதும் அதுக்கு தெரியும். ஸோ அந்த பசைகளை சிக்காத அளவுக்கு 8 கால்களையுமே இணைச்சு ஒரே மாதிரி நடந்து தப்பிச்சு போகணும். ஸோ இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதாக அந்த சிலந்தி வந்து இருக்கும். அதுதான் அந்த ஒருங்கிணைத்த அமைப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட பிஹேவியர்னு சொல்லக்கூடியது ஒன்று நடத்தை, இன்னொன்று வந்து கால்கள்

0: சென்சேஷன், இன்னொன்று கண்கள். இது எல்லாமே வந்து அந்த கூடுகளில் வந்து அதுவே சிக்காமல் கரெக்டாக வந்து அந்த கேப் பார்த்து நடக்கக்கூடிய பண்புகள் வந்து அது கூட
1: ரொம்ப கிளவரஸ்ட்டு சீலந்தி அப்படி தான் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ வந்து மீன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சின்ன சின்ன முட்டைகள் இருக்கும், அதிலிருந்து சின்ன சின்ன இந்த டேட்போல்ஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் இனமாக நமக்கு தெரியும். பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பியூப்பல் ஆர்வம் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். இதனுடைய அந்த ப்ரீடிங், இதனுடைய அந்த குஞ்சு பொறிக்கிறது இல்லை வந்து இது முட்டை போடக்கூடியது இதெல்லாம் இது எப்படி சார் ரொம்ப சீக்கிரட்டாக வைக்குமா? நிறைய நேரம் பார்க்கறது முடியாது சில விஷயங்கள். இது எப்படி அதனுடைய பிஹேவியர்?

0: ரெண்டு ரெண்டு கால் வரிகள்னு சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து பச்சை கலரில் சின்ன சின்னதாக முட்டை மாதிரியே வச்சுட்டு வந்திருக்கும்.
1: சரி,
0: ஆனால் அந்த முட்டைக்குள்ளே தான், அந்த கூட்டுக்குள்ளே தான் முட்டையை வச்சுருக்கோம்.
1: அது எங்கே வைக்கும் பொதுவாக?
0: வலைகள்லேயே வச்சுருக்கோம், வலைகள்லேயே வச்சுருக்கோம். அதுலேருந்து டேரெக்டாகவே குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்துடும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய ஓனாய் சிலந்திகள், அது மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீமேல்ஸுக்கு வந்து எக்கு பவுச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
1: சரி,
0: அதாவது முட்டையை பாதுகாக்கிறதுக்கு வயிற்றை சுற்றி ஒரு சில்கி, அதாவது ஒரு பட்டு துணி போல் அமைப்பு இருக்கும். அதுக்குள்ளே நல்ல ஒரு பொன்னிறமான முட்டைகளை ஃபுல்லாக அழகாக வச்சு வயிற்றுக்குள்ளேயே வச்சு அது எங்கே போனாலும் தூக்கிட்டு போகும், தூக்கிட்டு வரும். அது குஞ்சுகள் பொறிக்கிற வரைக்கும் அது வயிற்றுலேயே தான் சறக்கும். இது ஓனாய் சிலந்திகளில் முக்கியமான பண்பு.
1: ஆனால் இந்த இதனுடைய முட்டைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடாமல் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக சார்.
1: இது எப்படி, ஆண் பாதுகாக்குமா பெண் பாதுகாக்குமா?
0: பெண் பாதுகாக்கும் சார்.
1: ஆண்கள் வந்து இந்த பாதுகாப்பில் இருக்காது பொதுவாக.
0: ஏன்னா பொதுவாக அவங்க இனப்பெருக்கம் முடிஞ்சோடனே சில இனங்களில் வந்து இறந்து போயிடுறதுனால பெண்கள் தான் அதுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பாளர்கள்.
1: இனங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கத்தான் செய்ய முடிகிறது. இப்போது ஒரு சிலந்தி வலையை வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு, நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி வலையை நான் வந்து எடுத்துட்டேன், காடு பகுதியிலையும் சரி வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல. ஆனால் அதே இடத்துல அதே ஸ்ட்ரக்சரில் மறுபடியும் இந்த இடத்துல சிலந்தி கூடு கட்டது. ஒரே இடத்துல திருப்பி கட்டக்கூடிய தன்மை ஏன் இருக்குது? இல்லை நமக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கிறோமா?
0: அவ்வளோ சீக்கிரம் அது ஒரு இடத்த சூஸ் பண்ணிடுச்சுன்னா அதை விட்டுட்டு போகாது சார். திரும்ப திரும்ப அந்த இடம் தான் சேஃப் அப்படின்னு நினச்சி திரும்ப அங்கேயே தான் கட்டும். பொதுவாக அந்த சிலந்தி வலையில் மட்டும் இப்போ நம்மளே கலைக்கலைனா கூட சில நேரம் அதுவே கலைச்சிரும்.
1: என்ன காரணம்?
0: காரணம் என்ன அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணிடும். இப்போ வீடு வந்து நமக்கு வந்து ரெனோவேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம இருக்கிற வீடு பழுதாயிருச்சு அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அது என்ன பண்ணுவோம், அதோட கூடுகளை வந்து அதுகளே வந்து என்ன பண்ணுவோம்னா அழிச்சிரும். அழிச்சிட்டு சாப்பிட்ருவோம், கிட்டத்தட்ட அந்த புரதங்கள் ஃபுல்லாக வீணாகக்கூடாதுன்றக்காக சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த சாப்பிட்ட புரதத்தில் வச்சு திரும்பவும் வந்து கூடுகள் வந்து கட்ட ஆரம்பிக்கும். திரும்ப சிலந்தி வலை பின்ன ஆரம்பிச்சு
1: பின்னாரு இல்லையா. இப்போ நான் இது சிலந்தி வலையை பற்றி நீங்கள் என்ன சொன்னதுனால இது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக நேயர்களும் சரி பொதுமக்களும் சரி இனிமேல் சிலந்தியை பார்க்குறப்ப என்ன கோணத்தில் பார்க்கணும்? பொதுவாக
0: சிலந்திகளை பார்க்கும்போது சிலந்திகள் வந்து ஒரு விவசாயிகளோட நண்பன் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தா போதும். ரெண்டாவது, மனிதன் அதை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு திட்டமிடல் பிளானிங் பண்ணும், கரெக்டாக எங்கே வந்து கட்டணும் அப்படின்றத பிளானிங் பண்ணும் திட்டமிடல். அதே மாதிரி பொறுமை, வலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமும் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணி அதோட இறையை பிடிக்கிற அளவுக்கு பொறுமையாக இருக்கும். ஸோ அந்த பொறுமையை அதுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி உணர்ச்சி, நம்ம சுற்றி என்ன நடக்குது அதோட விழிப்புணர்வாக இருக்கும். சுற்றி என்ன நடக்குது, அந்த அதிர்வலைகள் எப்போ வந்தாலும், சின்ன மிகச்சிறிய அதிர்வலைகள் வந்தாலும் அதை வந்து புரிஞ்சு அதுக்கேற்றபடி சமயோஜிதமாக யோசிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பண்புகள் உள்ள ஒரு விலங்கினம் தான் சிலந்தி. சிலந்தியை பார்த்தா நம்ம பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, அது நம்ம விஷமோ அப்படின்னு நினச்சி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை.
1: இயற்கையின் படைப்பில் அதுவும் நம்ம கூட ஒரு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம உடன் வாழக்கூடிய ஒரு சிலந்தி அப்படின்ற மாதிரிகளும் பார்க்கலாம், ஆனால் பாதுகாப்போன்னு சில விஷயங்கள் இருக்கணும்.
0: வீட்டில் இருக்கக்கூடிய ஈ கொசுக்களை கூட ட்ராப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சிலந்திகளுக்கு உண்டு. நமக்கு நன்மை செய்யறதுக்காக தான் சிலந்தியே இருக்குது அப்படின்றத கண்ணோடத்தில் தான் நம்ம பார்க்கலாம்.
1: ஏன்னா பழங்கால கட்டடங்கள்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறப்ப முதல்ல சிலந்தி வலையாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்க, யாருமே நடமாட்டம் இல்லை அப்படின்றனால அதனுடைய உணவு பயன்பாட்டுக்காக அது வந்து வலைகள் பண்ணியிருக்குது. அந்த வலைகள் இருந்து சொன்ன மாதிரி மனிதர்கள் அந்த வலையிலிருந்து என்னென்ன பாடங்கள் நம்ம கற்றுக்குறோனோ, அதுக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம், அது நேரம், அது கட்டக்கூடிய ஸ்ட்ரக்சர்டு அந்த கட்டுமானம், இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அது இன்ஜினியரிங் படிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அது வந்து கட்டக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இயற்கையாகவே கொடுத்துருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ தான் அந்த சிந்திக்க வைக்கும் இந்த சிலந்திகள் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறலாம். இயற்கையினோட படைப்பில் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறலாம். நிறைவாக சிலந்தி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்களோட அறிவியல் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க, அதனுடைய நன்மைகள், அது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் சிலந்திகளை பற்றி நேரலுக்கு சொல்ல விரும்பக்கூடிய முத்தாய்ப்பை எனக்கு சொல்லி முடிச்சிடலாம்.
0: சிலந்திகளை வந்து இயற்கை சூழலை சமநிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு உயிரினமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் அதை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், அதுவும் நம்மளை எந்த தொந்தரவும் செய்யாது. ரெண்டு பேருமே ஒரு உயிரை மதித்து செயல்பட்டோம்னா அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கும். இயற்கையை வந்து அது பாதுகாக்கும். இயற்கையை நம்ம பாதுகாத்தோம்னா இயற்கை நம்மளை பாதுகாக்கும்.
1: கண்டிப்பாக. ஏன்னா இயற்கையை பாதுகாப்பு தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறோம். நிறையா இனங்களை வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் அப்படின்னு கொண்டு போய் நம்ம எக்ஸ்டிங்க் லெவலில் கொண்டு போயிருக்கிறோம். அதனுடைய இழப்புகள்னால நிறையா இயற்கை சமநிலையை வந்து நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கோம். அதனால் சிலந்தி தானே அப்படின்னு பார்க்காம சிலந்தியும் ஒரு உன்னதமான ஒரு உயிர் சூழல், ஒரு இனம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிலையத்திற்கு வந்து இந்த சிலந்திகளோட அறிவியல் பற்றி, அதனுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை சுழற்சிகள், அதுக்கும் இயற்கைக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, நமக்கு எந்த அளவுக்கு அது பயன்படுது, எந்த அளவுக்கு உதவுதுன்ற பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்.
0: நன்றி சார்.

அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேரம் 10:06 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தோட பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம், கிட்டத்தட்ட 2 பாடல்கள் கேட்டுட்டோம் இல்லையா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ் திரையுலகின் தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடிகர் ஜெய்சங்கர் அவங்களோட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். 1960 மற்றும் 70களில் ஒரு முன்னணி நடிகராக இவங்க விளங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறதான் இவங்களோட இயற்பெயராங்க. திரைப்படங்களில் நடிக்கும்போது அவரோட முதல் பட இயக்குனர் இருக்காங்க இல்லையா, ஜோசப் தளியத் அப்படிங்கிறவர், அவங்க தான் இவங்களுக்கு வந்து ஜெய் அப்படிங்கிற பேரை சேர்த்து ஜெய்சங்கர் அப்படின்னு மாற்றினாங்களாம். இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 12, 1938 பிறந்தாங்களாம். மறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஜூன் 2000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 61 வயசில் வந்து மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சிறப்பு பட்டங்கள் இவங்களுக்குன்னே இருக்குங்க, என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட், மக்கள் கலைஞர் மற்றும் மக்கள் தமிழன் அப்படிங்கிற பட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதாவது நே சொல்லலாம். இவங்க அறிமுகமான திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1965 வெளியான ஈர்பகலும் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க அறிமுகமாயிருக்காங்க. ஆரம்பத்தில் கதாநாயகனாக நடித்த இவங்க பிற்காலத்தில் வந்து முரட்டுக்காளை, அபூர்வ சகோதரர்கள் இந்த மாதிரியான படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களும் ஏற்று நடிச்சிருக்காங்க. ஜெய்சங்கர் நடித்த அடுத்ததாக ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு

காத்திருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். ஏருக்கு மாறா பேச சொல்லும், எடுத்து நின்னா என்னாகும். தேவைக்கு மேலே தேடி வச்சாலே

அமுறுக்க

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேரம் இரவு 11 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை எமது பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். காலை 5:45 எமது பகல் நேர ஒளிபரப்புகள் இனிதே துவங்கும். அதில் நாள் ஒரு குரல், குரல் எண் 359 கேட்கலாம். காலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அதில் அறிவிப்புகள், அதிக மகசூலுக்கு விதை பரிசோதனை குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ஏ ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ, சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். காலை 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரை தென்றல். காலை 9 மணிக்கு அரங்கிசை எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு. எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம் கேட்கலாம். காலை 10 மணிக்கு அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி ரெடி ஸ்மைல் ஓகே. உலக புகைப்பட தினத்தையொட்டி ஆவண புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுபவர் இளஞ்சி ரவிசங்கர் அவர்கள். 10:30 எனக்கு பிடித்த பாடல். காலை 11 மணிக்கு மதுரை தென்றல். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை ஆர் லட்சுமி பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 முள்ளிசை சென்னை அஞ்சலாக. 1 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். நான் ரசிக்கும் வேறு உலகம் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம். அதில் இந்நாளின் சிறப்புகள் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி லட்சுமி சாகல் அவர்கள் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்காக பகுதியில் அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மன இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவா செல்வி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல் பிற்பகல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒளிபரப்பு மாலை 5:27 துவங்கும். 5:30 மதுரை தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். அதில் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையாச்சு. 6:40 மதுரை தென்றல். 6:55 செய்வி செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்ட மகவலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். அதில் வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி இருக்கே. 8:00 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்.

89 கிலோஹெட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை மணி 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.